இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதை ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. நேர்களினை கேட்கலாம்.
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 3வது குரட்பா.

0: நினைத்து
1: ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மெய்யறிவாளர்களுக்கு இவ்வையகத்தினும் வானம் மிகவும் அண்மையானதும் உறுதியானதுமாகும்.
0: ஐ

0: வந்தது.
1: குரலோசை கேட்டீர்கள். நேகலினை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும். வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். 6:55 தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணையவுள்ளார் ஏ தன்ஷிகா. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவை பெண் பூவை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 அறிவியல் மலர். மனிதனின் செரிமான மண்டலம் குறித்து டாக்டர் பி குமரேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள். மெல்லிசை இடம்பெற கேட்கலாம்.

0: 10:30 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற எந்தெந்த கால்நடை எப்படி தேர்வு செய்வது, வளர்ப்பு மற்றும் பயன்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தீடும் வினாக்கள், மாலை 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் சொல்லுக வெல்லுக, 8:30 ஏரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை இன்று தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலை அணி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: நேரம் காலை 6:10 8 நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன. அன்றைக்கு இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள், அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயங்களை இறை பார்க்கலால் இதமாக வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னும் முகமது குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹெலன் சத்யா, பெட்டி சத்யா குரல்களில்.

நேரம் சரியா 6:30. பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். உயிர் உரங்கள் என்பது பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் ரீதியாக செயல்படும். இவை பயிர்களுக்கு கிட்டான் நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்டங்களை எளிதில் கிடைக்கும் நிலைக்கு மாற்றி மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது. அசோஸ் பயிரெல்லாம் உயிர் உரமானது காற்றில் உள்ள தழைச்சத்தினை நேரடியாக பயிர்களுக்கு வழங்குகிறது. பயிர் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்கள் உயிர் உரங்களின் செயல்பாட்டின் மூலம் கிடைக்கிறது. பயிர்களை வேர்பகுதியில பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பெருக்கி ஊக்குவிக்கிறது. மண்ணில மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம், மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒன்றி வாழக்கூடியதால் சுற்றுப்புற மாசுபாட்டினை கட்டுப்படுத்த உதவுகிறது. பாஸ்பை பாக்டீரியா என்ற உயிர் மண்ணில கட்டுண்டு கிட்டா நிலையில உள்ள மணிச்சத்தை மண்ணில நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கிறது. குறிப்பாக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் சுரந்து வேர் வளர்ச்சி, பருவநிலை மாறுதல்களுக்கு பயிர் தாங்குத்திறன், விதை உற்பத்தி, அதிக தூர்விடுதல் மற்றும் பயிர் நீர் பாசன பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது. பொட்டாஸ் பாக்டீரியாவை பயன்படுத்துவதால் பயிர்களுடைய வேர் அமைப்பை வலுப்படுத்தி ஊட்டச்சத்து மற்றும் நீர் உறிஞ்சும் திறனை மேம்படுத்துகிறது. பூச்சி மற்றும் நோய் தொற்றுக்கு எதிராக போராடும் ஆற்றல்களை செடிகளுக்கு வழங்குகிறது. பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களுடைய வடிவம், அளவு, நிறம், சுவை மேம்படுத்த வைக்கிறது. துத்தநாக பாக்டீரியா இந்த திரவ உயிர் உரம் மண்ணில் உள்ள துத்தநாகத்தை அதிகப்படுத்தி மண்ணின் வளத்தை அதிகரிப்பதுடன் பயிருக்கு பயன்படுத்தப்படும் துத்தநாகத்தின் அளவை குறைக்கலாம். இந்த உயிர் வருமானது துத்தநாகத்தை அதிகப்படுத்தும் திறன் கொண்டது. இந்த உயிர் உரமானது துத்தநாகத்தை அதிகப்படுத்தும் திறன் கொண்டது. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்துவதால் தேவையான ரசாயன உரங்களை தேவையை வெகுவாக குறைத்து விவசாய உற்பத்தி செலவை கட்டுப்படுத்துகிறது. இதை விதை நேர்த்தியாக 100 மில்லி திரவ உயிர் உரத்தை ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை ஆரிய கஞ்சிகளுடன் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து உலர வைத்து பின்னர் விதைக்கலாம். நாற்றிடும் போது 100 மில்லி திரவ உயிர் உரத்தை 16 லிட்டர் தண்ணீர் கலந்து நாற்றுகளின் வேர்கள் நனையவாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யலாம். நேரடி வயலில் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உரம் 10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து விதைப்புக்கு முன்னர் பயன்படுத்தலாம். நீர் வழியாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உரத்தை விதைத்து 15, 30, 45 நாட்களில் பயன்படுத்தலாம். அடுத்து வானிலை. தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 15ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட 5 டிகிரி பாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்ப

0: வெப்பநிலை 100 டிகிரி, குறைந்தபட்ச வெப்பநிலை 80 டிகிரி பாரன்ஹீட் அளவை ஒட்டி இருக்கக்கூடும். அடுத்து இந்த சேமிப்பு கடுங்கு பூச்சி, அதாவது சிவப்பு மாவு உண்டு. இதன் தாய் பூச்சியும் அதன் புழுக்களும் மாவு பண்டங்களை உண்டு வாழ்கின்றன. இவை உடைந்த தானியங்கள் மற்றும் அரைத்த மாவு பொருட்களை உண்டு சேதம் விளைவிக்கின்றன. சேதப்படுத்தப்பட்ட பண்டங்களில் ஒருவித துர்நாற்றம் ஏற்படும். ஒரு தாய்ப்பூச்சி 400 முதல் 500 முட்டைகள் வரைக்கும் தானியங்களின் மேலும் அல்லது தானியத்தின் அரிசியிலும் இடும். முட்டைகளிலிருந்து 2 நாட்களில் புழுக்கள் வெளிவரும். இப்புழுக்கள் வெள்ளை நிறத்துடன் லேசான மெலிந்த கோடுகளுடன் இருக்கும். 2 வால் போன்ற முட்கள் உடலின் கடைசி பாகத்தில் அமைந்திருக்கும். இவை 13 நாட்களில் கூண்டு புழுகளாகி பின்னர் 4 நாட்களில் கூண்டு புழுகளிலிருந்து தாய் பூச்சிகள் சுமார் 6 மாத காலம் வரைக்கும் உயிர் வாழும். இவை மழைக்காலங்களில் சுறுசுறுப்பாக காணப்படும். தானியத்தினுடைய ஈரத்தன்மை 12% மேற்பட்டால் இப்பூச்சிகள் தானியத்தை முழுமையாக சேதப்படுத்தும். வண்டுகளினுடைய எண்ணிக்கை அல்லது இனப்பெருக்கம் அதிகமானால் இவைகள் தங்கள் இனப்பூச்சிகளையே உண்டு வாழும் குணத்தையே பெற்றுள்ளன. தானியத்தினுடைய ஈரத்தன்மை 12% மேற்பட்டால் இப்பூச்சிகளின் தானியத்தை முழுமையாக சேதப்படுத்தும். வண்டுகளுடைய எண்ணிக்கை அல்லது இனப்பெருக்கம் அதிகமானால் இவைகள் தங்கள் இனப்பூச்சிகளையே உண்டு வாழும் குணத்தையே பெற்றுள்ளன. இதன் புழுக்கள் தாய்ப்பூச்சிகளுடன் முட்டைகளையும் கூட்டுப்புழுக்களையும் உண்டு வாழும். இவ்வண்டுகள் உடலிருந்து ஒருவித திரவத்தை சுரந்து மாவுக்குள் விட்டு விடுவதால் பண்டங்களிலிருந்து துர்நாற்றம் வீசும். இது எப்படி பாதுகாத்து கடைபிடிக்கணும்? தானியங்களை அறுவடையில் நன்றாக வளர்த்தி ஈரப்பதம் 8 முதல் 10% இருக்குமாறு செய்து சேமிக்கணும். தானியங்களை சேமிக்கும் குதிர்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சி அதன் வாழ்க்கை பருவங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல், குறிப்பாக உலோக குதிர்கள் சிறு விவசாயிகள் தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்ள சிறந்த சாதனமாக விளங்குகிறது. தானிய மூட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்கள் மீது அடுக்க வேண்டும். மூட்டைகள் சுவற்றை ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்கணும். தானிய கதிர் அடிக்கும் களங்கள் சேமிப்பு அறைக்கு தள்ளி இருப்பதுடன் எந்தவித தூசும் மாசும் இல்லாமல் இருக்கணும். தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் சாக்கு பைகள் புதிதாக அல்லது பூச்சி அற்றதாக இருக்கணும். பழைய சாக்கு பைகளை மாலத்தியான் அல்லது டைக்குளோராவாஸ் 0.1% கரைசலில் நனைத்து உலர்த்தி பின் உபயோகப்படுத்தணும். மூட்டைகளின் மீது மாலத்தியான் 1% கரைசலில் மூட்டை நனையாமல் தானியங்கள் மேல்படாமல் அளவாக தெளித்து வரலாம். பூச்சிகள் மூட்டை நூல் காணப்பட்டால் அவற்றை அலுமினியம் பாஸ்பேட் மாத்திரை எடுத்து பாலித்தீன் உரைகளால் மூடி 5 நாட்களுக்கு புகையிட்டும் வைப்பதன் மூலம் அழிக்கலாம். பொதுவாக இந்த முறை பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தள்ளி உள்ள தானிய கிடங்குகளில் அரசு தானிய கிடங்குகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிராமங்களிலும் நகரங்களிலும் விவசாயிகள் பொதுமக்கள் இதை பயன்படுத்த சிபாரிசு செய்யப்படுகின்றன.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.

நிகழ்ச்சி இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் ஏ தான்ஷிகா. 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும்

காலங்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேகா அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலா படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும், ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். மழலை மொழி
2: வடகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும். மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஏ தன்சிகா. வணக்கம் தன்சிகா.
3: வணக்கம் சார்.
2: தன்சிகா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா வந்திருக்கீங்க. ஆனா பல்லுதான் இல்லையே, என்னாச்சு உங்களுக்கு?
3: பல்லு உளுந்து போச்சு.
2: என்ன பண்ணியா?
3: ஆடுகிட்டு இருந்துச்சு, புடிங்கி போட்டேன்.
2: ஓ, ஆடிட்டு இருந்துச்சு. ஏன் ஆடிச்சு பல்லு?
3: அதே பிஸ்கெட் கடிச்சுனா அதனால உளுந்து போச்சு.
2: ஓ, பிஸ்கெட் கடிச்சதுக்கே பல்லு தாங்கலையே. வேற எல்லாம் சாப்பிட்டா பல்லு என்ன ஆகும்?
3: பல்லு தாங்காது.
2: சின்ன வயசுல இப்பதான் பல்லு உழுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பல்லு விழுந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் கடிக்கலாம் ஸ்ட்ராங்கா. ஓகேவா?
3: எஸ் சார்.
2: சரி, இருக்கட்டும். எத்தனாவது படிக்கிறீங்க தன்சிகா?
3: ரெண்டாவது.
2: ரெண்டாவது படிக்கிறீங்க. வெயில் அடிச்சது, இப்பெல்லாம் மழையெல்லாம் பெய்யுது, மழை காலத்துல என்ன
3: பண்றீங்க? தண்ணி பிடிப்போம்.
2: தண்ணி பிடிச்சி எங்க குடுக்குறீங்க தண்ணிய?
3: துணி தைக்கிறதுக்கு வடி கட்டுவோம்.
2: மழை தண்ணி இப்படி எல்லாம் பயன்படுத்துறீங்களா? மழை தண்ணியில வேற ஒண்ணு விடுவாங்களா? என்னது?
3: கப்பல்.
2: நீங்க செஞ்சு விட்டுறீங்களா கப்பல்? எவ்வளவு தூரம் போச்சு?
3: தூரமா.
2: தூரமா வரைக்கும் போச்சா? இங்க நங்கவழியே போச்சா?
3: எஸ் சார்.
2: சார், இருக்கட்டுங்க. தன்சிகா என்ன சொல்ல போறீங்க?
3: சவுண்ட்ஸ்.
2: சவுண்ட் சொல்ல போறீங்களா? இங்க சொல்லுங்க.
3: ஏ ஆ பி பி சி கே டி டே இ ஏ எஃப் இ ஜி கே எச் ஹ ஐ இ ஜே ச கே இ கே எல் இல் எம் இம் என் இன் ஓ ஆ பி பி க்யூ இ கே ஆர் எர் எஸ் இஸ் டி டே யூ ஆ பி பி டபிள்யூ இ வி ஒய் இ
2: முடிஞ்சதா?
3: முடிஞ்சிச்சு சார்.
2: சார், அடுத்து பாட்டு பாருங்க.
3: ஆலய மரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு கிளி பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, சின்ன முள்ளையே மேலங்கொட்டு, சின்ன குட்டியே தானந்தட்டு, கொண்டாளுக்கிட்டா சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க திளிக்கிட்டே.
2: ஓடி வாங்க திளிக்கிட்டு அழகா பாட்டீங்க. சரிங்க தன்சிகா, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
3: காலேஜ்.
2: காலேஜ் போய் என்ன பண்ண
3: போறீங்க? படிக்குவோம்.
2: சரி, காலேஜுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க?
3: டீச்சர் வேலைக்கு.
2: டீச்சரை என்ன பண்றீங்க?
3: எழுத்து எழுதுவோம்.
2: எழுத்து எழுதுவீங்க? பிள்ளைங்களாம் அழகா எழுதணும், முத்து முத்தா எழுதணும், எழுத்து சொல்லி கொடுப்பீங்களா?
3: ஆமாங்க சார்.
2: சரிங்க தன்சிகா, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர் மாற தருமபுரி பெண்மணி 107.5 உங்களை மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: இனியினே இன்றைய மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஏ தன்சிகா.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
5: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று ஜூலை 13.
8: தமிழறிஞர், கவிஞர் மற்றும் எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
9: விரிவுரையாளர், தமிழ் துறை தலைவர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர்.
8: பல்வேறு நூல்களையும், தனிப்பாடல்கள், இதழ்களில் பல்வேறு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
9: இயற்கவி, திருவள்ளுவர் விருது,

0: பேரவை செம்மல் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
1: பண்பாட்டு ஆய்வை தொடங்கி வைத்த முன்னோடி.
0: புதுவையைச் சேர்ந்த சுந்தர சண்முகனார் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1922.

0: இப்பாடல் வரிகள் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்,
1: இயற்கையை போற்றியவர், இரட்டை கிளவியை பாடல்களில் இணைத்தவர்,
0: ஒற்று பிழைகளை தொட்டு பார்த்தவர், விஞ்ஞானத்தை பாடல்களில் பாடி விவரித்தவர்,
1: காதலையும் காதலிக்க செய்தவர்,
0: பத்மபூஷன், பத்மஸ்ரீ, சாதனா சம்மான் போன்ற விருதுகளை பெற்றவர்,
1: கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்,
0: 7 முறை தேசிய விருதும் 6 முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதும் பெற்ற ஒரே கவிஞர்,
1: ஞானபீட விருது பெற்ற தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வடுகப்பட்டி கவிஞர் வைரமுத்து பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1953.
1: பேராசிரியர், கட்டிட கலைஞர் மற்றும் கண்டுபிடிப்பாளர்,
0: மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து வயதினரும் யோசிக்கும் படியான விளையாட்டுகளை கண்டுபிடித்தவர்,
1: ரூபிக்ஸ் கியூப் எனப்படும் கனசதுர விளையாட்டு பொருளை உருவாக்கியவன்,
0: ஹங்கேரியன் நாட்டை சேர்ந்த எர்னோ ரூபிக் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1944.
0: எழுத்தாளர், மொழியியல் ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர் என பன்முகம் கொண்டவர்,
1: தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் நூல்களை எழுதியதோடு அவற்றை மொழிபெயர்ப்பும் செய்தவர்,
0: கவிதைகளை மெருகேற்றியவர்,
1: தமிழ் இலக்கியங்கள் உலகம் முழுவதும் பரவ காரணமானவர்,
0: பத்மஸ்ரீ விருது, சாகித்ய அகாதமி விருது, மாமன்னன் ராசராசன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்,
1: சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமைக்குரிய ஆகி ராமானுசன் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1993.
1: பொருளியலாளர், அரசியல் பொருளியலில் ஆய்வு செய்தவர், பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர்,
0: ஆடம் ஸ்மித்திற்கு பிறகு பொருளியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்,
1: நல பொருளாதாரத்தின் அடிப்படை கூறுகளை அமைத்தவர்,
0: பொருளியல் ஆராய்ச்சியில் கணிதத்தை புகுத்தியவர்,
1: அவருடைய புத்தகம் நவீன பொருளியலின் ஆரம்பம் என்று கூறப்படுகிறது,
0: பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் ஆல்பர்ட் மார்ஷல் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1924.
0: புகழ்பெற்ற பெண் ஓவியர்,
1: நாட்டுப்புற கலை பாணியில் உயிர்ப்புள்ள நிறங்களை பயன்படுத்தி ஓவியங்களை வரைந்தவர்,
0: பெண்ணிய தன்மையை குறியீடாக வெளிப்படுத்தும் தன்னுருவ ஓவியம் வரைவதில் சிறப்பு பெற்றவர்,
1: பழங்குடி மரபுகளின் அடையாளமாக அவரது படைப்புகள் கொண்டாடப்படுகின்றன,
0: மெக்சிகோ நாட்டு பெண் ஓவியர் பிரிட்டா காலோ நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1954.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
7: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சர்ஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுபவம். TNC அப்ளை.
9: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 16 ரூபாய், கத்திரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், மொச்சை அவரை 65 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய். இவ்வியாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பு எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
6: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
7: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். புரட்சியாளர் லெனின் புரட்சி வெற்றி பெற்று ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த காலம். அப்போது அந்த சூழ்நிலையிலே ரஷ்யாவிலே பெரும் பசி, பட்டினி, வறட்சி, அந்த துயர் மிகுந்த காலத்தில் தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது வந்து வாயல் காவலன் சொன்னான், உங்களை பார்ப்பதற்கு ஒரு மீனவ தலைவன் வந்திருக்கிறான் என்று. அப்படியா, அவனை வரச்சொல் என்று சொன்னார் லெனின். அந்த மீனவ தலைவனும் வந்து லெனினை பார்த்தார். என்ன பிரச்சனை என்று கேட்டார் லெனின். இப்போதெல்லாம் மீன் பிடிக்க சரியாக செல்ல முடியவில்லை, அதற்கு போதிய உபகரணங்கள் எங்களிடத்தில் இல்லை, படகு இல்லை, மீன் வலைகள் இல்லை, இருப்பதும் பழுதாகிவிட்டது, நீங்கள் தான் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய குறைகளை சொன்னான் அந்த மீனவ தலைவன். ஓ அப்படியா, நிச்சயமாக சரி செய்து தருகிறேன் என்று சொன்னார் லெனின்.

0: பிறகு அந்த மீனவ தலைவனுடைய முதுகில் ஒரு மூட்டை இருந்தது. அது என்ன மூட்டை தெரியுமா? அந்த மூட்டைக்குள் அந்த மீனவனே சில மீன் துண்டுகளை பதப்படுத்தி சமைத்து லெனினுக்காக கொண்டு வந்திருக்கிறான். லெனினிடம் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்கின்ற தயக்கம். எப்படியோ ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த சிறிய மூட்டையை முதுகிலிருந்து இறக்கினான். லெனின் மேஜையின் மீது வைத்தான். சாப்பிடுங்கள் என்று மூட்டையை விரித்தான். அதை பார்த்தவுடன் லெனினுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்ன காரியம் செய்கிறாய் நீ? எப்படி உனக்கு இப்படி ஒரு காரியம் செய்ய மனசு வந்தது என்று கோபப்பட்டார். அவருடைய கண்கள் சிவந்தன. உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்தார். இந்த மீனவனுக்கு ஒரே வியப்பு. நான் என்ன தவறு செய்து விட்டேன்? சாப்பிடுவதற்கு மீன்களை கொண்டு வந்தேன். ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு இது தவறா என்று மனதுக்குள் வேதனைப்பட்டான். லெனினுடைய உதவியாளர் வந்தார். உடனே லெனின் சொன்னார், இந்த மீன்களை எல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளியிலே மாணவர்கள் இருக்கிறார்கள்லவா, அந்த குழந்தைகளுக்கு இந்த மீன் துண்டுகளை கொடுத்து விடு, அவர்கள் சாப்பிடட்டும் என்று சொன்னார் லெனின். அப்படியே அந்த மீனவன் திகைத்து போய்விட்டான். அந்த மீனவனை அரவணைத்து கொண்டு, தோழரே, உங்கள் மீது ஏன் தெரியுமா நான் கோபப்பட்டேன்? நாடே பசியிலும் பஞ்சத்திலும் இருக்கும் போது இந்த நாட்டினுடைய தலைவனாக இருக்கிற நான் மட்டும் சுவையாக இந்த மீன்களை சாப்பிடுவது எப்படி நியாயமாகும்? என் மனம் இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் மீனை கொண்டு வந்ததற்காக நான் வருத்தப்படவில்லை. அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வயதான பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து விட்டல்லவா நாம் சாப்பிட வேண்டும். ஆதலால் தான் உன்னிடத்தில் கோபப்பட்டேன். என்னை மன்னித்துக்கொள் என்று அந்த மீனவ நண்பனை கட்டி அணைத்து கொண்டார் லெனின். இந்த செய்தி தருகிற செய்தி ஒன்றுதான், தலைமை பொறுப்பு என்பது அதிகாரத்தை செலுத்துவதோ அல்லது கட்டளைகளை செலுத்துவதோ மட்டும் தலைமை பொறுப்பு ஆகாது. தன் மக்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் அவர்களுடைய துன்பத்தை உணர்ந்து அந்த துன்பத்தில் தானும் பங்கெடுத்துக் கொள்வதும் தான் உண்மையில் தலைமை பண்பு. அதிகாரம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை, பதவி என்பதும் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அப்படி கிடைக்கப்பெற்றவர்கள் அதை முறையாக பயன்படுத்தி எளிமையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதே பதவியின் நோக்கமாக அதிகாரத்தின் நோக்கமாக இருந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

நெகிழிண்டு காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடுதெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே நிகழ்ச்சி கேட்கலாம். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

ஷா குஜராத்தின் காந்தி நகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார்.

இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கமளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 நாட்களுக்கு மழை பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவ

0: அவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: மேச்சேரி ரவி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுபவம். TNC அப்ளை.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
8: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: 6 மாதங்கள் முடிந்தவுடன் இணை உணவு ஆரம்பிக்கலாம். அந்த இணை உணவு எப்படி ஆரம்பிக்கணும்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்கா வந்து குழந்தைய வந்து தாய்ப்பால் தான் குடிச்சிருக்க இவ்வளவு. அந்த தாய்ப்பால் பால் தண்ணியா தான், கட்டியான கிடையாது இல்லையா, தண்ணியா. அதுல வந்து 90% தண்ணி தான். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து கொஞ்சம் நீராகரமா இருக்கணும், அதுதான் நல்லது. அப்பதான் குழந்தைக்கு ஈஸியா இருக்கும் பழகறதுக்கு. அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க, அதை வந்து 4 வாரமா பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 6-7 மாசம் வச்சுக்கும் போது, முதல் வாரம் வந்து இந்த தண்ணி ஆயிட்ட கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, காய்கறி தண்ணி, காய்கறி வேகக்கும் போது வீட்டுல அந்த பருப்பு வேகக்கும் போது தண்ணி நிக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமா, கொஞ்சமா உப்பு இல்லாம குடுக்கறது நல்லது. வேணா கொஞ்சமா வேணா உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து கப்பு ஸ்பூன்ல கொடுக்கணும். பாட்டில் ஃபீடிங்க்கு போக கூடாது, பாட்டில் வாங்கக்கூடாது. கப்பு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்டீல் நல்லா கழுவிக்கலாம், அதுல கொடுக்கணும். இது வந்து முதல் வாரம். 2வது வாரம் வந்து பழச்சாறு கொடுக்கலாம், ஜூசஸ் கொடுக்கலாம். ஜூஸ் கொடுக்கும் போது வந்து நம்ம தண்ணி சேர்க்கறது, சக்கரை சேர்க்கறது, ஐஸ் சேர்க்கறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இது வந்து 2வது வாரம், 6 மாதம் முடிஞ்ச அப்புறம். 3வது வாரம் வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி அரசுல கூட கொடுக்கறாங்க, அந்த அரசு மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி மையங்கள், பால்வாடி மையங்கள், அங்கேயும் கொடுக்குறாங்க. 3வது வாரம் வந்து இந்த சத்துமாவு கஞ்சி. 4வது வாரம் வந்துட்டு வேக வைத்த காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வேக வச்ச கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு. இப்போ 6 மாசம் நம்ம வந்து மற்ற பால் ஆரம்பிக்கிறது பசும்பால்லாம் 1 வயசுக்கு அப்புறம். 7 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாதம் கஞ்சி கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம், மோர் சாதம் கொடுக்கலாம், இட்லி இடியாப்பம் வந்து சுடு தண்ணியில் ஒரு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம், இவ்வளோ ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நிறைய சாப்பிடுமானா அப்படி கிடையாது. எதுவுமே ஆரம்பத்தில் கொடுக்கும்போது 2-3 ஸ்பூன் கொடுத்துட்டு கொஞ்சம் பழக அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து 7-8 மாதம் இப்போ நான் சொன்னது. 8 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாக்க வேக வைத்த முட்டை, அதை வந்து முதல்ல மஞ்சள் கருவு மட்டும். மஞ்சள் கருவு என்ன, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் அலர்ஜி ஏதாவது. என்னுடைய அனுபவத்தில் அலர்ஜி ஆனதில்லை குழந்தைங்களுக்கு, பட் ஆகலாம், ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, எந்த குழந்தைக்குன்னு சொல்ல முடியும். அதனால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். மஞ்சள் பகுதி மட்டும் முதல்ல ஒரு 15 நாள் கொடுத்துட்டு நல்லா பழகிருச்சு குழந்தைன்னா அதுக்கப்புறம் வெள்ளை பகுதியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முழு முட்டையை கொடுக்க ஆரம்பிக்கலாம். வரும் எதிர்ப்பு சத்துமே குறையும். சோ அதனால வந்து இதெல்லாம் வந்துட்டு கப்பு ஸ்பூன்ல கொடுக்கிறது நல்லது, பாட்டில் தவிர்த்துட்டு. இது இதெல்லாம் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் இவ்வளவு எல்லாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். இப்ப நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இட்லி சொன்னேன்னா, இடியாப்பம் சொன்னேன், அப்ப வந்து அது மார்னிங் டிஃபன் மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் மதியானம் வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அது மதியான சாதம், அதே மாதிரி காய்கறி கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், கீரை சாதம் இதெல்லாம் கூட ஆரம்பிக்கலாம் 7 மாசத்துக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து மதியானம் சாப்பிடும். இப்ப நைட் வந்து வீட்டுல வந்து

0: டிஃபன் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் காலையிலாம் சொல்லிருந்தோம் அதே மாதிரி பழகிக்கலாம், இல்லை சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் மீல்ஸ் அந்த மாதிரி பழகிக்கலாம். ஸோ இவ்வளோலாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பால் வந்து பகலில் அவ்வளோ தேவைப்படாது. தாய்ப்பால் வந்து காலையில் ஒரு 5-6 மணிக்கு எழுந்துக்குனா அப்போ கொடுத்துக்கலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுக்கலாம், அப்புறம் நைட்டு இரவில் வந்து தூங்குறப்பறம் எழுந்து கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஒரு 10-11 மாதத்துக்கு அப்புறம் என்ன பகல் நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கறத வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் பண்ணதான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் வந்து நைட்டில் மட்டும் தாய்ப்பால் கொடுத்தா போகும். 1 வயசுக்கு அப்புறம் பசும்பால் ஆரம்பிக்கும், காரம் கம்மியாக இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடியவங்க வந்து 10 மாதத்துக்கு அப்புறமாவே வந்து குழம்புல இருக்கிற கறி மீன்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காய்ச்சியான தண்ணியில் கழுவிட்டு காரம் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமாக கொடுக்கலாம். பட் இணை உணவுகளை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொடுத்துக்கிட்டே போகணும், அது கூட தாய்ப்பால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், தாய்ப்பால் எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அப்படி கூடவே பண்ணணும்.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

சந்தசாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான பொதறிவு கேள்வி, 8வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதாங்க இன்னைக்கான சந்தசாரலுடைய பொதறிவு கேள்வி, 8வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற போகுது? சந்தச சாரில் ஒழிக்க வருகிறது முதல் பாடல், நீர்பறவை திரைப்படத்திற்காக என் ஆர் ரகுநாதன் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில், ஆனந்த் அரவிந்தக்ஷன் குரலில்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
0: தங்க விலையறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.

0: ஜுவல்லர்ஸ், ராதாகிருஷ்ண ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தருமபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 500 கனஅடியாக உள்ளது. சந்தச சாரல் நிகழ்ச்சியில புதறிவு கேள்வியா, இன்னைக்கு உலக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2027 எங்கு நடைபெற உள்ளது? இன்னைக்கான புதறிவு கேள்வி, உலக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2027 எங்கு நடைபெற உள்ளது?
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
3: புதுசேனா?
2: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் சரியாக 7:45. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக குக்கு திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் ஷான் ரோல்டன், திவ்யா ரமணி குரல்களில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

சந்தசாரல்ல அடுத்ததாக உதயம் NH4 திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் இசையில், முத்துக்குமார் நா முத்துக்குமார் பாடல்களில் ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி குரல்களில்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தங்க மாளிகை.
6: இன்னைக்கு சந்தஸ்தாரில் கேட்டிருந்த பொதுஅறிவு கேள்வி, உலக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2027 எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருந்தோம். சரியான விடை ஜெனீவா. ஜெனீவால தாங்க நடைபெற போகுது. சந்தஸ்தாரில் நிறைவு பாடலாக தலைவா திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் பாடல் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குரல்களில்.

0: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூலை 13, சின்ன குழந்தைகள் செய்கிற குறும்புகள் அந்த நேரத்திற்கு எரிச்சலையோ கோபத்தையோ உண்டு பண்ணினாலும் கூட பின்னால் நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னால் மகிழ்ச்சி தருகிற இந்த நிகழ்வை முன்னேயே உணர்ந்து அது கொண்டாட தெரிந்துவிட்டால் குழந்தைக்கும் குதூகலம், அந்த குறும்புகளை பார்க்கக்கூடிய நம் மனதுக்கும் குதூகலம் தந்துவிடுகிறது. இது எடுத்தவுடன் வந்து விடுவதில்லை, பயிற்சியில் தான் வரும். இது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகோன்னதமான அனுபவம். இதையே தெய்வத்திற்கும் பொருத்தி பார்க்கிறது ஒரு குழந்தை. அது சின்ன குழந்தை, அதன் தந்தை பெரியவர். பிள்ளை குறும்பு பண்ணுகிற அந்த குழந்தைக்கு பெயர் குமரன். தந்தையாக இருக்கிறவருக்கு 4 கரங்கள், ஒரு கையில் துடி, ஒரு கையில் அனலாகிய நெருப்பு, ஒரு கையில் மான், மறுகையில் சடாமகடத்திலோ கங்கை, தலையில் இருக்கும் சடாமகடத்திலோ கங்கை, அத்தோடு இளம்பிறையும் படமெடுத்து அழுகிற பாம்பும் இருக்கிறது. வேறே முடிப்பதற்கு பூ என்று ஒன்றும் கிடையாது போகவே அருகம்புள்ளை வேறு தன் தலையில் உள்ள சடையில் அணிந்திருக்கிறார். இந்த தந்தை தன்னிடம் தவழ்ந்து ஓடி வருகிற அருமை குமரனை அன்போடு எடுத்து அணைக்கிறார், மார்போடு சேர்த்து அணைத்து மகிழ்கிறார். இந்த பிள்ளையோ குறும்புக்கார பிள்ளை, தந்தையின் மார்பில் குறவையாட ஆரம்பித்து விடுகிறது. திருநீர் அணிந்த அந்த செம்மன் மணியிலோ பொழுதி படுகிறது. இத்தோட அந்த குழந்தை விடுகிறது தந்தையின் கரத்தில் இருக்கிற உடுக்கையை, ஒரு சிறு பறை என தட்டி முழக்குகிறது. சடாமகுடத்தில் உள்ள கங்கையை அள்ளி மற்றொரு கையில் உள்ள தீயை அவிக்கிறது. தரையில் உள்ள அருகம்புல்லை பறித்து மானுக்கு உணவாக ஊட்டுகிறது. பிறையை பிடுங்கி பாம்பின் வாயிலே கொண்டு போய் செருகுகிறது. இப்படியெல்லாம் தந்தையிடத்தில் விளையாடி சித்தோழி பண்ணுகிறது இந்த குழந்தை. இதெல்லாம் உண்மையில் நடந்ததா என்று எண்ணிவிட வேண்டாம். தந்தையாக இருக்கிற சிவபெருமானும் மகனாக இருக்கிற முருகப்பெருமானும் ஒரு சூழல் இப்படியான நிலையில் இருந்தார்கள் என்பதை கற்பனை கண்கொண்டு பாடுகிறார் குமரகுருபர். எத்தனை உருவங்கள் இருந்தாலும் அத்தனை உருவங்களை மனித உணர்வோடு பொருத்தி பார்க்கிற இந்த பாடல் இப்படி தொடங்குகிறது. மழவும் உதிர் கனிவாய் பசுந்தேரல் வெண்துகில் வடித்தலம் நனைப்ப

அம்மை மணி வயிறு குளிர தவழ்ந்து ஏறி எம்பிரான் மார்பினில் குறவையாடி முழவு முதிர் துடியினால் திருபறை முழக்கி அனல் மோலி நீர் பெய்து அவித்து முடைமதியை நெளி அரவின் வாய்மடுத்து இளமானின் முதுபசிக்கு அருகு அறுத்தி விழவு முதிர் திம்மேனி வெண்ணீரு தூள் எழ மிக பொழுதி ஆட்டயர்ந்து விரிசடை காட்டீரில் இரு விழிகள் சேப்ப முழுவெள்ள நீர் துளைய ஆடி குழவு முதிர் செவ்வி பெருங்கழி வர சிறு குறும்பு செய்தவன் வருகவே கரவு கமல் தருகந்த பொறியில் அருள்குடி கொண்ட குமரகுருபரன் வருகவே என்று குமரகுருபர சாமியாக இருக்கக்கூடிய குமரகுருபரரே இந்த குமரனின் குறும்புத்தனத்தை ஒரு கற்பனை கண் கொண்டு காட்டுகின்றார். தெய்வத்தின் மீது எழுதப்படுகிற இந்த தெய்வீக குறும்பை எண்ணி ரசிக்கிற நாம் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்கிற குறும்பை தலையில் குட்டியோ முதுகில் அடித்தோ கடுஞ்சொல் கூறியோ திட்டியோ விடாமல் அன்பு செலுத்தி அதன் அழகை ரசிக்க பழகிவிட்டால் எல்லாம் இன்பமாகிவிடும் தானே. கோபத்தை கூட குளிர்தரும் கருணை வடிவமாக ஆக்கிக் கொள்வதற்கு குறும்பும்

0: காட்டீனில் இரு வழிகள் சேப்ப முழு வெள்ள நீர் துளைய ஆடி குழவுமுதிர் செவ்வி பெருங்கடி வர சிறு குறும்பு செய்தவன் வருகவே கரவு கமல் தருகந்த புரியில் அருள்குடி கொண்ட குமரகுருபரன் வருகவே என்று குமரகுருபர சாமியாக இருக்கக்கூடிய குமரகுருபரரே இந்த குமரனின் குறும்புத்தனத்தை ஒரு கற்பனை கண்கொண்டு காட்டுகின்றார். தெய்வத்தின் மீது எழுதப்படுகிற இந்த தெய்வீக குறும்பை எண்ணி ரசிக்கிற நாம் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்கிற குறும்பை தலையில் குட்டியோ முதுகில் அடித்தோ கடுஞ்சொல் கூறியோ திட்டியோ விடாமல் அன்பு செலுத்தி அதன் அழகை ரசிக்க பழகிவிட்டால் எல்லாம் இன்பமாகிவிடும் தானே. கோபத்தை கூட குளிர்தரும் கருணை வடிவமாக ஆக்கிக் கொள்வதற்கு குறும்பும் ஒரு செயலாக இருக்கும் என்பதை குமரகுருபரன் இந்த பாடல் நமக்கு இனிதாக எடுத்து காட்டுகிறது. எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் நம்முடைய குழந்தைகள் பண்ணுகிற குறும்புகளை அந்த குழந்தையின் மனத்தோடு ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் கோபம் காணாமல் போய்விடும் என்கிற அனுபவ உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
5: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
5: கான்டாக்ட் 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை

0: வகுப்பறை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பொனியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள், உங்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன், எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னாலும் சரி இல்லைங்க, இப்போதான் கொஞ்ச நாளா டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பாடலை இந்த எஃப்எம்ல எப்படியாவது நானும் ஒரு முறை கேட்கணும் அப்படின்னு நினைச்சு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னியின் புதுப்புனல். 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பேசலாம். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடலை அனுப்பி உங்களுடைய பாடலை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேரம் காலை 8:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. சேலம் ஓமலூர்ல இருந்து திருப்பதி கேட்டிருக்காரு. டக்கர் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்,

0: it's not her face, it's beyond that.
1: வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
2: தங்க
4: புதுசாங்க வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40

0: சதவீதம் தள்ளுபடியும் தராங்க.
1: ராதாகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தருமபுரி.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: பொன்னியின் புது பொன்னல் நிகழ்ச்சியில நிறைவா ஒட்டப்பட்டி பக்கத்திலிருந்து ஸ்ரீஜா கேட்டிருக்காங்க. ஏஎஸ் திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட்.

0: சேவைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
0: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சிலை
0: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இன்ன விசேஷங்களுக்கு தேவையான
0: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
0: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சிலை
0: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இப்ப விருந்து சாப்பிட்றப்ப நம்முடைய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து மட்டும் இல்லைங்க, நம்முடைய சாப்பாட்டு முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது கூட, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பல ஹோட்டல்களில் பலகை போட்டு கீழே இலை போட்டு உட்கார வைப்பாங்க. அதாவது சாப்பாடு கீழே இருக்கும், நம்ம ரெண்டு இஞ்சி மேலே உட்காந்துருக்க மாதிரி பலகையில் உட்காந்துருப்போம். அப்போ தான் வயிற்றை உள்ளடக்கி சாப்பிட முடியும். அப்புறம் இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. எல்லா உணவு விடுதலையுமே இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. இந்த தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது சுலபமாக எடுக்க முடியும், ரெண்டாவது விரைவில் அது வந்து மண்ணில் மக்கிரும், டிஸ்போசபிள் ஒன்று, ரெண்டாவது அது விரைவில் மக்கி மண்ணோடு மண்ணாக போயிடும். இது ஒரு காரணம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன, வாழை வந்து நம்ம நாட்டினுடைய பயிர், அது வெளியிலேருந்து வந்திருந்தாலும் கூட வாழை வந்து எல்லா வீட்டு தோட்டத்துலேயும் வரக்கூடிய ஒன்று, மாடி தோட்டத்தில் கூட வரும். அந்த இலையை அறிந்துட்டு வந்து போட்டு சாப்பிட்றப்ப நம்ம எப்படி போட்டு சாப்பிட்றோம், இதே முதல்ல ஒரு முக்கியம். அதாவது அந்த அறியப்பட்ட பகுதி, அதாவது இப்படி வெட்டிட்டு வர்றோம் இல்லையா, அது வலது கை பக்கம் இருக்கணும், அகலமான பகுதி. அந்த கூர்மையான பகுதி இடது பக்கம் இருக்கணும். இது என்ன சாஸ்திரம்னு கேட்கக்கூடாது, சாஸ்திரம்லாம் இல்லைங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த இப்படி வர்றபோது இலை இப்படி தொடங்கி இப்படி அகலமாக முடியும். நம்ம வலது கை சாப்பாட்டுக்காரவங்க இந்த அகலமான பகுதியில் தான் பிசைவோம், இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். அப்போ அதுக்கேற்றபடியே வசதியாக வச்சுருக்கிறோம். இந்த இலையில் போட்டு சாப்பாடு போடுறதுங்கிற விஷயம் பெரிய புராணத்திலே வருது. அப்போதேடிகள் புராணத்தில் அவர் திருநாவுக்கரசு நாயனாருக்கு விருந்து வைப்பதற்காக அந்த வாழையில இருக்கிறதுக்கு தான் அவருடைய பையன் போனாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அந்த திருநாவுக்கரசு, அந்த பையன் பேர் திருநாவுக்கரசு தான். இப்போ இந்த இலையை பற்றி நம்ம பார்த்துட்டோம், வாழை மரம் வாழை இலை, அதை எப்படி அறுத்து வரணும், எப்படி போடணும். அடுத்து சரி, இலையில சாப்பிட்றதுல என்ன லாபம்? இப்போ தட்டு இருக்குது, பிளாஸ்டிக் தட்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அதெல்லாம் இருக்கட்டுங்க. தட்டுங்கிறதே அரசர்கள் தங்கத்தட்டில் சாப்பிட்டார்கள், இவர்கள் வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது, ஒன்றும் வேண்டாம், சாதாரண மண்கலயத்திலையும் சாப்பிட்லாம். ஆனால் அந்த இலைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மரம் ஒரு அபூர்வமான வேலையை செய்யுது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் நாம் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை விட்டுறோம், ஆனால் மரம் அந்த கார்பன் டை ஆக்சைடையும் உள்வாங்கிக்கிறது. மண்ணிலிருந்து சத்துக்களை மட்டும் எடுக்கலை, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்லேருந்து அது ஆக்சிஜனை எடுக்குது, தான் சுவாசிப்பதற்கான வேலைகளை பார்க்குது. இதோட சூரிய வெளிச்சத்திலிருந்து பச்சையத்தை எடுக்குது. இதை ஸ்டார்ச் அப்படின்னு அந்த பொருள், அதை தயார் பண்ணி கொடுக்குது. இதை வச்சுக்கிட்டு அந்த இலைகள் பசுமையாக இருக்க, அதுதான் காரணம். சூரிய வெளிச்சம், காற்று, மண்ணின் இது, ஆக்சிஜன், இவை எல்லாம் சேர்ந்து தான் அது, இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இந்த இலை. அதோட இந்த இலையில் இருக்கக்கூடிய பச்சையை நமக்கு எப்படி போய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இலை போட்டு சூடான சாதத்தை அதில் போட்டு பருப்போ நெய்யோ விட்டு நம்ம பசையிறப்ப அந்த இலையினுடைய ஒரு பகுதி, அதனுடைய அந்த இது பட்ட உடனே உள்ளே போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ அது நம்முடைய உடம்புக்கு நல்லதுங்கிறோம். அதே போல் சாப்பிட்டு முடித்த பிறகு இலையை சில பேர் மூடுவாங்க, சில பேர் மூடாமல் போயிடுவாங்க, சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி மூடுறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. இதில் சொல்லுவாங்க, இல்லை மங்களகரமான கல்யாண வீட்டில எல்லாம் நம்ம வந்து மேலேருந்து இப்படி மூடுவோம், துக்ககரமான வீட்டிலன்னா இலையை எப்படி மூடுவோம் அப்படின்னு. சில வீடுகளில் இலையை எப்படி மூடுனா சாப்பாடு அவருக்கு பிடிக்கலைன்னு நடத்தும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், இலையை எப்போவுமே நம் பக்கமாக மூடுவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு இலையை நம் பக்கம் மூடினோம்னா அதில் சின்ன சின்ன துகள் பருக்கை இல்லாட்டி குழம்பு சாதம் இதெல்லாம் இருந்தால் நம்ம மேலேயே பட்டுக்கிறோம். இப்படி மூடினீங்கன்னு வச்சிங்களேன், எழுத்தாப்பில் இருக்கவங்க மேலே பட்டுறோம். அப்போ நாம் வந்து சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த இலையை மூடுறது கூட நாகரிகமாக வச்சுருக்குறோம். எனவே விருந்து என்று வருகிற போது நம்மை மிஞ்ச உலகத்தில் ஆளில்லை என்று சொல்லலாம். அதனால தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் விருந்துன்னே ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் படித்து பாருங்கள்.

0: காலையில் சாப்பிடுங்கள், வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒருநாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: ஆஷ்லவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி.

0: வாழ்க்கை பங்கின் சன் பிரீஃப்ஸ். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இனி ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: Yeah.

திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோல் 2

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
0: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டுருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டுருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கணும் என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
5: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேரரிகள், தர்மபுரி.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திற்காக

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா செலவிய 40% தள்ளுபடியும் தராங்க.

0: ஜுவல்லர்ஸ், ராதாகிருஷ்ண ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தருமபுரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சியில் பையா திரைப்படத்திற்காக

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி துறையின் சாதனைகளை நிகழ்த்தியவுடன் அவரை கேட்டார்கள், இந்த சாதனைகளுக்காக நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? விண்வெளி துறையின் சாதனைகள் உலக நாடுகளை விஞ்சுகிற அளவிற்கு வளர்ந்ததற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? கலாம் அவர்கள் அடக்கமாக சொன்னார், இதற்காக நான் ஒருபோதும் மகிழ்ந்ததில்லை. பிறகு எதற்காக நீங்கள் மகிழ்வீர்கள்? ஒரு நாள் என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நடக்க முடியாத குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள், நடப்பதற்கு தேவையான ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே, அந்த நாளன்றுதான் நான் கண்ணீர் மல்க கடவுளிடம் கோடி நன்றிகள் சொன்னேன். எந்த ஊனமுற்ற குழந்தைகள் எளிதாக நடப்பதற்கு, இலகுவாக நடப்பதற்கு தேவையான ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்த நாளன்றுதான் நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்த நாள் என்று கண்ணீர் மல்க சொன்னார். அறிவு என்பது மனிதத்தை நோக்கி நடக்க வேண்டும். அறிவு மனிதத்தின் விடிகளுக்கு வழிகாட்ட வேண்டும். மனிதகுலத்தின் துன்பத்தை நீக்க வேண்டும். கொரோனா என்ற பெரும் துயரத்திலிருந்து மீள்வதற்கு கண்டறிகிற மருத்துவ முறைகள் இருக்கிறதே, தடுப்பூசிகள் இருக்கிறதே, இந்த கண்டுபிடிப்புகளுக்காகத்தான் நாம் கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். அறிவும் அன்பும் இணைந்தால் உலகம் அருள்மயமாகும். அறிவும் அன்பும் இணைந்தால் உலகம் அருள்மயமாகும். அறிவும் அன்பும் பிரிந்தால் உலகம் இருள்மயமாகும். அருள்மயமான உலகத்தை நோக்கி அறிவு இதயத்தில் அன்பை தாங்கி மூளையில் அறிவின் ஆற்றலை செலுத்தி பயணிக்கட்டும். அந்த நாளே என்னாலும் அறிவியல் தினமாகும்.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானிலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 to 20.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அகமது பின் கலிஃபா அல் தனானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது.

0: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
5: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும்.
1: உங்கள் வசந்தன் கோ.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.

0: കോൺടാക്ട് 9524936156.
1: തിരുമ്പിന് പക്കമെല്ലാ മംഗളൻ മംഗൾ വൈര നഗകളെ പറ്റിത്താ പേച്ച്
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் வானொலியில் வசந்தம்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்கின?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலையா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவ்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அகமது பின் கலீஃபா அல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமே அனுபவம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்ட டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்ட டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலாம்.
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
8: தர்மபுரி பண்பலை 102.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: இந்த உலகில் கேள்விகளே இல்லை என்றால் அறிவு வளர்ச்சியே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் கேள்விகளே சிலரது அறிவின்மையையும் வெளிப்படுத்தி வருகின்றது. நண்பர் புகழ்மதி உருண்டோடி வந்து ஒரு கேள்வியை உருட்டிவிட்டார். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? ஆகா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கேள்வி. நண்பர் புகழ்மதியின் இந்த கேள்வி அறிவு சார்ந்ததா அல்லது அறிவின்மை சார்ந்ததா? என்ன யோசிக்கிறீர்கள்? உடனே இந்த உலகம் உருண்டையானதுதான் என்று பதில் கூறுங்கள். நான் அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். உலகம் உருண்டை என்றால் அது எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது? அடுத்த கேள்வியை போட்டார். நண்பர் புகழ்மதியின் வினா என்னை சிந்திக்க வைத்தது. நேர்கோட்டிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது. ஆனால் வட்டத்தில் எந்த புள்ளி தொடக்கம், எந்த புள்ளி முடிவு? சரியான கேள்வி. அவரிடம் கேட்டேன், என்ன புகழ்மதி திடீரென எதுவும் புரியாத மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டு புரிந்த மாதிரி விடையையும் கேள்வி போலவே கேட்டுவிட்டீர்கள்? வாழ்க்கையே ஒரு வட்டம்தான். எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, யாருக்கு தெரியும்? நண்பர் புகழ்மதி சொன்னார், என்னிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எதை எப்போது எப்படி தொடங்குவது, எப்படி தொடர்வது என்றுதான் தெரியவில்லை. இதற்கு பெயர்தான் தொடக்க சிக்கல். சிலர் நன்றாக திட்டமிடுவார்கள். வானுயர உயர்வதற்கான சிந்தனைகளையெல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள். ஆனால் எப்படி தொடங்குவது என்பதில்தான் பெரும் தடுமாற்றத்தில் தவிப்பார்கள். ஓர் இளைஞன் 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவதற்கான ஆயத்தங்களோடு மலையடிவாரம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம். இருட்டத் தொடங்கிவிட்டது. கையில் ஒரு டார்ச் லைட் வைத்திருந்தான். மிக நீளமான, அதிக தொலைவு ஒளி உமிழக்கூடிய டார்ச் லைட் அது. அடித்து பார்த்தான். 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. மலைத்து போய் நின்று விட்டான். நன்றாக இருட்டியும் விட்டது. எப்படி மலையேற தொடங்குவது தெரியவில்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு முதியவர் கையில் ஒரு ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வழிமறைத்து அந்த இளைஞன் கேட்டான், எங்கே பயணம்? மலையேறி உச்சிக்கு போகப் போகிறேன். முதியவர் பதிலளித்தார், இந்த கும்மிருட்டில் எப்படி போகப் போகிறீர்கள்? கையில் உள்ள ஹரிக்கேன் விளக்கை காட்டினார் பெரியவர். இளைஞன் சொன்னான், அடித்தால் 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய டார்ச் லைட்டை கையில் வைத்திருந்தே மலையேறாமல் நிற்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் கைவிளக்கு உங்கள் பாதமளவுக்கே தெரியும். இதை வைத்து எப்படி 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவது? முதியவர் பேசத் தொடங்கினார், தம்பி, உன் டார்ச் லைட்டை இங்கிருந்து இயக்கினால் 10 அடி வெளிச்சம் தெரியும் என்கிறாய். முதலில் இங்கிருந்து அடி, நடக்க ஆரம்பி. நடக்க ஆரம்பித்தால் அடுத்தடுத்த 10 அடிகள் தெரியத் தொடங்கும். நீ முடிவில் மலை உச்சியை அடைந்து விடலாம். உன் விளக்கு கூட அதிகபட்சம். என்னிடம் உள்ள விளக்கோ காலடி அளவுக்கே தெரியும். நடக்க நடக்க அடிமேல் அடி எடுத்து வைக்க எடுத்து வைக்க வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மலை

0: உச்சியை அடைந்துவிடலாம். இளைஞன் புரிய தொடங்கினான், 10,000 மைல் பயணம் கூட முதலில் எடுத்து வைக்கப் போகும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. எடுத்து வைப்போம் முதல் அடியை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: நேரம் 10:10. நிகழ்ச்சியில் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
4: போலாமா?
3: எங்க?
5: அட்மிஷன் வாங்க. கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். மண்வாசனை திரைப்படத்திற்காக

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: சென்டர்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் 2683.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்மன செல்வன் திரைப்படத்திற்காக.

ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேற்றே கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அஹமத் பின் கலீஃபா அல் தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒருநாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நானே ராஜா, நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர்.
1: நேரம் 10:35. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்.
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே. சில சுவைகள் நாவில் கரையும், சில சுவைகள் நினைவில் நிற்கும். அப்படிப்பட்ட மறக்க முடியாத சுவைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்முடைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. இந்த கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற உணவு வகை ஒரு இனிப்பு உணவு வகை தாங்க. அது கசகசா சுரைக்காய் பாயசம். இந்த கசகசா சுரைக்காய் பாயசத்திற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல

0: அறுக்குது.
1: நெய் 2 மேசை கரண்டி, கசகசா 1/2 கப், முந்திரி பருப்பு 10-15 எடுத்துக்கலாம், தேங்காய் 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் சிறிதளவு, சுரைக்காய் 250 கிராம். தேவையான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செய்முறை என்னன்னு பார்த்துடலாம். கசகசாவை ஒரு 30 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுக்கலாம். கசகசாவோடு சேர்த்து 10 பாதாம் பருப்பு அல்லது முந்திரி பருப்பு, நம்மளோட விருப்பம்தான், அதையும் சேர்த்து அந்த நீர்லேயே ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். அதுக்கப்புறம் சுரைக்காயை பொடி பொடியாக நறுக்கி 5-7 நிமிடங்கள் குழையாமல் வேக வைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 70% வெந்திருந்ததுன்னா போதுமானது, அதையும் வச்சுக்கலாம் தனியாக. அப்புறம் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வைத்த கசகசா, ஏலக்காய் சிறிதளவு, முந்திரி பருப்பு மற்றும் 1 கப் தேங்காய் ஆகியவற்றை சிறிதளவு நீர் சேர்த்து மைய அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் சிறிதளவு நெய் விட்டு முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து தனியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா அந்த விழுதை, அந்த விழுதை வந்து இன்னும் கொஞ்சம் நீர் சேர்த்து கை விடாமல் அந்த கடாயில் சேர்த்து கலரி கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இதில் கெட்டிப்படுற பொருள் நிறைய இருக்குது இல்லைங்களா, அதனால் கை விடாமல் கலரணும். இல்லைனா அடியில் கெட்டிப்பட்டுரும். வேணும்னா நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் நீர் சேர்த்து கலரிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 2 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கிறீங்கன்னா வெள்ளத்தை சிறிதளவு நீர் விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம், சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முன்னாடியே, அந்த சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காய், இந்த கசகசா விழுது எல்லாமே சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொன்னிறமா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து இறக்கினா நம்மளோட கசகசா சுரைக்காய் பாயசம் அருமையாக தயாராகிடும். சுரைக்காயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உடல் சூடு தணியும். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்க செரிமானத்தை வந்து மேம்படுத்தும், மலச்சிக்கலை குறைக்க உதவும். இந்த சுரைக்காயில் கலோரிகள் ரொம்ப குறைவுங்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்தும். கசகசாலையும் நன்மைகள் நிறைய இருக்குங்க. இதில் கால்சியம், மக்னீஷியம் போன்ற தாதுப்புக்கள்லாம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்பவே நன்மை பயக்கும். இதில் வந்து அந்த குட் கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்கல்ல, நல்ல கொழுப்புகள் இதில் அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் இந்த கசகசா சுரைக்காய் பாயசம் செய்யணும்னு இல்லை, உங்கள் குழந்தைங்க பள்ளி முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூட செஞ்சு கொடுத்து அவங்கள ஆச்சரியப்படுத்தலாம். இதே போல் வேற ஒரு அருமையான உணவு வகையோட உங்களோட பகிர்ந்துக்கிறேன், சுவைத்து பாருங்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: தர்மபுரி
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அகமது பின் கலீஃபா அல்தனை அவர்கள் மறைவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
5: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவி பெண் பூவி நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?

0: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் என் தங்கச்சி படித்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமே அணுகவும். TNC apply.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்து.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் நாடோடி காதல் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: எங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: இன்று பகல் 12:10 அறிவியல் மலர் மனிதனின் செரிமான மண்டலம் டாக்டர் பி குமரேசன் அவருடன் நேர்முகம். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் இதய கோவிலெனும் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர்
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் என்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் சிந்து நதி பூ எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ரயிலுக்கு நேரமாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கிறாங்க.

0: உங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமே அனுபவம் டிஎன்சி அப்ளை.
1: பூவே பெண் பூவி நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிறைவு பாடல் எங்கு ஒரு ராசத்தி திரைப்படத்திலிருந்து.

இன்று பகல் 12:10 அறிவியல் மலர் மனிதனின் செரிமான மண்டலம் டாக்டர் பி குமரேசன் அவருடன் நேர்முகம். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். ஒருங்கிணைந்த பணத்திற்கேற்ற எந்தெந்த கால்நடை எப்படி தேர்வு செய்வது, வளர்ப்பு மற்றும் பயன்கள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து. மூன்று மணிக்கு கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் திரையிசை. மாலை 4:00 விடுதிடும் வினாக்கள். மாலை 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக.

இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பூவே பின் பூவே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளமரும் நிகழ்ச்சிகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் செரிமான மண்டலம் உரை வழங்குகிறார் முனைவர் பி. குமரேசன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கடந்த 20 ஆண்டுகளாக விலங்கியல் துறையில் பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் செரிமான மண்டலம். நம் செரிமான மண்டலம் எப்படி இயங்குகிறது, நாம் சாப்பிட்ட உணவு எப்படி செரிக்கிறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் செரிமான மண்டலம் என்பது செரிமான பாதை மற்றும் சீரண நொதிகளை உள்ளடக்கியது. செரிமானம் என்றால் என்ன? எதற்காக உணவு செரிக்கப்பட வேண்டுமென்றால், பெரிய உணவு மூலக்கூறுகள் சிறிய உணவு மூலக்கூறுகளாக, சிறிய துகள்களாக மாற்றப்பட வேண்டும். எதற்காக அது மாற்றப்பட வேண்டுமென்றால், நாம் உண்டோம் என்றால், நாம் என்றால் யார்? செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானது தான் ஒவ்வொரு உயிர்களும். அப்போ மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவுத்துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ நாம் எதற்காக சாப்பிட வேண்டுமென்றால் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக. அப்படி சாப்பிடக்கூடிய அந்த பொருள் சிறிய பொருளாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் செல்லுக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக. இந்த பணிகளை செய்யக்கூடிய மண்டலம் எது என்று பார்த்தால், அதுதான் நம் உடம்பில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம். அந்த செரிமான மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ப்பகுதியில் துவங்கி நம்முடைய மலவாயில் முடிவடைகிறது. வாய்ப்பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாயிலிருந்து தொண்டை, தொண்டையிலிருந்து உணவுக்குழல், உணவுக்குழலிலிருந்து இறைப்பை, இறைப்பையிலிருந்து சிறுகுடல். அந்த சிறுகுடலை மூன்றாக பிரிக்கப்படுகிறது. முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், பின் சிறுகுடல் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இந்த சிறுகுடலுக்கு அடுத்த பகுதி பெருங்குடல் ஆகும். இந்த பெருங்குடலுக்கு அடுத்தது மலக்குடல், மலக்குடலில் இருந்து மலவாய். இதுதான் நாம் உண்ணக்கூடிய உணவானது பயணிக்கின்ற பாதையாகும். ஆகவே வாய்ப்பகுதியில் துவங்கி மலவாயில் நமது செரிமான பாதை

முடிவடைகிறது. வாய்ப்பகுதியை எடுத்துக்கொண்டோமேயானால் வாயில் பற்கள் காணப்படுகிறது. நாக்கு, உமிழ்நீர் சுரப்பிகள் இவைகளெல்லாம் நாம் சாப்பிட்ட உணவை செரிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. மனிதனின் பற்களை எடுத்துக்கொண்டால் மாறுபட்ட பல்லமைவை கொண்ட அமைப்புதான் மனிதனின் பல்லமைவு. ஏனென்றால் அனைத்து பற்களும் ஒரே மாதிரி காணப்படுவது இல்லை. வெட்டும் பல், கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் என்று மாறுபட்ட பற்கள் இருக்கிறது. அதில் வெட்டுப்பற்கள் என்பது ஒரு பொருளை வெட்டுவதற்கும், கோரைப்பொற்கள் ஒரு பொருளை கிழிப்பதற்கும், குறிப்பாக மாமிச உண்ணிகளுக்கு இந்த கோரைப்பல் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். அடுத்தது முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல். இந்த இரண்டு பற்களும் பார்த்தீங்க அப்படின்னா அகன்ற பரப்புகளை கொண்டிருக்கும். ஏனென்றால் வெட்டப்பட்டு கிழிக்கப்பட்ட அந்த உணவை அரைப்பக்கூடிய பற்கள் எது என்றால் இந்த கடவாய்ப்பற்கள். அப்போ நாம் உணவுகளை நன்றாக அரைப்பதற்காக வாயில் மாறுபட்ட பற்கள் காணப்படுகிறது. யானையினுடைய தந்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பல் நீண்டு காணப்படும். அந்த தந்தம் என்ன அப்படின்னா யானையினுடைய வெட்டும் பற்கள் தான் யானையின் தந்தமாக மாறி அமைந்திருக்கிறது. அதற்கடுத்து நம்மளுடைய வாய்ப்பகுதியில் நாக்கை எடுத்துக்கொண்டால் நாக்கு என்பது ஒரு எலும்பு தசையாகும். நாம் நினைக்கலாம் நாக்கில் எலும்பே இல்லை, அது எப்படி எலும்பு தசை அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க, நம்ம நாக்கு என்பது எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம நாக்கு என்பது ஒரு எலும்பு தசையாகும். இந்த நாக்கு நாம் பேசுவதற்கு பயன்படுகிறது, மேலும் நாம் உணவுகளின் சுவையை அறிவதற்கு பயன்படுகிறது. அப்போ இந்த நாக்கு எந்த எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஹையாய்டு எனக்கூடிய ஒரு எலும்போடு இந்த நாக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உணவுகளை விழுங்கும் பொழுது அந்த நாக்கையும் சேர்த்து விழுங்காமல் இருப்பதற்காக நாக்கின் அடிப்பகுதியில் பிரீநுளம் எனக்கூடிய ஒரு சவ்வு காணப்படும். அப்போ இந்த நாக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால் நாம் ஒரு பொருளை மென்று உண்ணும் பொழுது அந்த பொருட்கள், நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் மேல்தாடை கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய அந்த பல்லின் இடுக்குகளிலெல்லாம் ஒட்டிக்கொள்ளும். அதை எடுத்துக்கொண்டு வாய்க்குழியில் தள்ளுவதற்கு இந்த நாக்கு பயன்படுகிறது. அப்போ மேல்தாடை கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்களை வாய்க்குழியில் தள்ளுவதற்கும் சுவையினை அறிவதற்கும் பேசுவதற்கும் நாக்கு பயன்படுகிறது. அப்போ நாக்கு என்பது என்னவென்றால் அது ஒரு எலும்பு தசை, வரி தசையாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பகுதியில் இன்னொரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி. மனிதனில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா காதுக்கு கீழே உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிக்கு மேலன்ன சுரப்பின் பேர், அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கீழன்ன சுரப்பின் பேர், நாவுக்கு கீழே ஒரு சுரப்பி இருக்கும் அதுதான் நாவடி சுரப்பி என்று பேர். இப்போ நமக்கு அனைத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு பாதிப்பு என்னென்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ட்டு காதுக்கிட்ட ஒரு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் எதனுடைய பாதிப்பால் என்றால் இந்த மேலன்ன சுரப்பியில் வைரஸினால் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த உமிழ்நீர் சுரப்பியினுடைய பங்களிப்பு நம்ம செரிமானத்தில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய உமிழ்நீரில் பார்த்தீங்க அப்படின்னா லைசோசைம் அப்படின்னு ஒரு நொதி இருக்கும், அமைலேஸ் என்கின்ற ஒரு நொதி இருக்கும், பைகார்பனேட்டுகள் இருக்கும். நம்ம உணவை விழுங்குவதற்காக ஒரு வளவளப்பான ஒரு திரவம் போல காணப்படும் கோளை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் காணப்படும். இது எல்லாம் எதில் இருக்கிறது என்றால் நம்முடைய உமிழ்நீர் சுரப்பியில் காணப்படுகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவிலும் நம் கைகளிலும் பாக்டீரியா, வைரஸுகள், நுண்ணுயிர்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி உண்ணும் பொழுது அந்த உணவை உமிழ்நீரோடு கலந்து நாம் சாப்பிடும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸுகள் அழிப்பதற்கான ஒரு நொதி லைசோசைம் என்கின்ற நொதி நம்ம உமிழ்நீரில் இருக்குது. அது கூட அது உணவு கலக்கும் பொழுது அந்த நொதி அந்த பாக்டீரியா வைரஸை அழித்து நம் உடம்பை பாதுகாக்கும். அதனால தான் வழக்கமாக சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் 100 வயது என்று. அப்போ நொறுங்க தின்றால் 100 வயதுனால் நம்ம மிக்சர் முறுக்கு அது சாப்பிட்றது கிடையாது. அப்படின்னா என்ன பொருள், நொறுங்க தின்றால் 100 வயது என்றால் என்ன அப்படின்னா நாம் ஒரு பொருளை எடுத்து மேல்தாடை கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய அந்த பற்களால் நன்கு அரைத்து உமிழ்நீரோடு கலந்து நாம் உண்மையானால் நம்முடைய ஆயுட்காலம் நீடிக்கும். அதுதான் நொறுங்க தின்றால் 100 வயது என்று சொல்லக்கூடியது. இந்த உமிழ்நீரில் பார்த்தீங்க அப்படின்னா அமைலேஸ் அப்படின்னு ஒரு நொதி இருக்கும். அது எதற்கு பயன்படும் அப்படின்னா

கார்போஹைட்ரேட்டை செரிப்பதற்கு பயன்படும். முக்கியமாக நம்ம உணவில் என்னென்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரதப் பொருள் எடுத்துக்குவோம், கார்போஹைட்ரேட் எடுத்துக்குவோம், கொழுப்பு எடுத்துக்குவோம். இந்த பெரிய புரதம், கார்போஹைட்ரேட், பாலிசாக்கரைட், கொழுப்பு இவைகளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் செல்லுக்குள்ளே போய் நுழையுமானா? நுழையாது. அப்போ இந்த புரதம் செரிமானத்தில் என்னவாக இறுதியாக மாற்றப்படும் என்றால் அமினோ அமிலமாக மாற்றப்படும். அந்த அமினோ அமிலம்தான் செல்லுக்குள் நுழையும். கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கொண்டால் பாலிசாக்கரைட் பெரிய மூலக்கூறு, அந்த பாலிசாக்கரைட் செல்லுக்குள் நுழையாது. அந்த பாலிசாக்கரைடை எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸாக மாற்றப்பட வேண்டும். அந்த ஒரு குளுக்கோஸினுடைய டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.9 நானோமீட்டர் ஆகும். அதுதான் அதுக்குள்ளே நுழையும். இந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம மட்டன், சிக்கன், ஆயில் ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு என்னவாக மாற வேண்டும் என்றால் கொழுப்பு அமிலமாக மாற வேண்டும், மேலும் கிளிசரலாக மாற வேண்டும். இப்படி பெரிய மூலக்கூறுகள், அதாவது புரதம் அமினோ அமிலமாக மாற வேண்டும், பாலிசாக்கரைடு ஒற்றை சர்க்கரை அதாவது குளுக்கோஸாக மாற வேண்டும், கொழுப்பு கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் மாற்றப்பட வேண்டும். இப்படி மாற்றப்படுவதற்கு உதவக்கூடியது தான் நொதிகள். அதை தான் நாம் சீரண நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வாயில் அரைக்கப்பட்ட அந்த உணவு தொண்டை வழியாக உணவு குழல் வழியாக இரைப்பையை அடையும். நமது வாயிலிருந்து உணவு குழல் மூலம் இரைப்பை அடைவதற்கு சராசரியாக ஒரு உணவு விழுங்குவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு 9 செகண்ட் ஆகும். அந்த 9 செகண்ட் என்ன அப்படின்னா, நன்கு குறைவான உணவை எடுத்து நன்கு அரைத்து அதை உமிழ்நீரோடு கலந்து உண்மையானால் அந்த அளவு 9 செகண்ட். நாம் சாப்பிடக்கூடிய உணவு உணவு குழல் வழியாக நேரடியாக போய் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தொப்பு தொப்புன்னு விழுவோம் அப்படின்னா இறைப்பையில் போய் விழுகாது. ஏன் அப்படின்னா, ஒரு அலை இயக்கம் போல், புரியுதுங்களா, ஒரு அலை இயக்கம் போல் அந்த உணவானது மெல்ல மெல்ல சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து இறைப்பையை அடையும். சரி, இப்போ அந்த உணவு எங்கே வந்துருச்சு, வாயில் அரைச்சி உணவு குழல் மூலமாக இறைப்பையை அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த இறைப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைப்பையில் பார்த்தீங்கன்னா அந்த புரதம் அமினோமிலமாக மாறும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான நொதிகள் வேணும்ல, அந்த நொதிகள் எங்கே சுரக்கும் என்றால் இறைப்பையில் சுரக்கும். இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் தான் பெப்சினோஜென், புரோரெனின் என்கின்ற புரதத்தை செரிக்கக்கூடிய அந்த நொதிகள் இறைப்பையில் சுரக்கும். குறிப்பாக அந்த புரோரெனின் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பால் புரதங்களை செரிக்க பயன்படும். மேலும் அந்த இறைப்பையில் இன்னொரு முக்கியமான செல் எது அப்படின்னா ஆக்சன்டிக் செல்கள். இந்த ஆக்சன்டிக் செல்கள் தான் இறைப்பையில் அமிலம் HCl என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எதற்கு பயன்படும் என்றால் உணவை சிதைப்பதற்கு பயன்படும். மேலும் உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்கு பயன்படும். இது அமில அடர்வு அதிகம் உள்ள ஒரு அமிலமாகும் இறைப்பையில் சுரப்பது. அதனால தான் டாக்டருங்க அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம், இல்லை சாப்பிட்ட பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம். ஆனால் சாப்பிட சாப்பிட நம்ம அடிக்கடி உணவு ஒரு வாய் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது, ஒரு வாய் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது. இப்படி நாம் உணவு ஒவ்வொரு உணவு கவளத்தை நாம் விழுங்கும் பொழுதும் அடிக்கடி தண்ணியை குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் போய் அதை டைல்யூட் பண்ணிடும், அந்த அமிலத்தன்மையை டைல்யூட் பண்ணி அந்த அமிலத்தினுடைய தன்மையை குறைத்து விடும். புரியுதுங்களா? அப்போ இறைப்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செல் எது அப்படின்னா ஆக்சன்டிக் செல்கள். அந்த ஆக்சன்டிக் செல்கள் தான் இறைப்பையில் அந்த அமிலத்தை சுரக்கும். இப்போ நமக்கு பசி எடுக்கும் பொழுது நாம் உடனடியாக உணவை உண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா, இறைப்பையில் உணவே இல்லாத போது அந்த அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் சுரக்கும் பொழுது இறைப்பையின் சுவர்களை அரிக்கும். அந்த இறைப்பையின் சுவர்களை அந்த அமிலம் அரிக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் பசி என்று உணர்கிறோம். ஆகவே நமக்கு பசி எடுக்கிறது என்றால் உடனடியாக ஏதாவது ஒன்றை நாம் சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் அந்த வெற்று இறைப்பையில் அந்த அமிலம் சுரந்து இறைப்பையின் சுவர்களையும் மற்றும் சிறுகுடலினுடைய சுவர்களையும் புண்ணாக்கிவிடும். அதைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்சர், குடல் புண் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இறைப்பையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கும்?

ஏன்னா பாதி அளவு தான் உணவு இருக்கணும், மீதி அளவு வெற்றிடமாக இருக்கணும். அது எதற்கு பயன்படும் என்றால், அந்த நொதிகள் அமிலம் இதையெல்லாம் உணவோடு கலப்பதற்கு அந்த இடைவெளி பயன்படும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமான பகுதி அதிலிருந்து தொடரக்கூடிய ஒன்று எது, இறைப்பைக்கு அடுத்த பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல். அந்த முன் சிறுகுடலுக்கு என்ன பேர்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுகுடல்லையே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு குட்டையான பகுதி எது அப்படின்னா முன் சிறுகுடல். இந்த முன் சிறுகுடலில் தான் கணை பித்த நீர் வருது பார்த்தீங்களா, கல்லீரலிருந்து வரக்கூடிய அந்த பித்த நீர் நாளமும் கணையம் கணையத்திலிருந்து வரக்கூடிய கணையர் நீர் நாளமும் தனித்தனியாக வந்து எங்கே திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன் சிறுகுடலில் திறக்கும். அந்த பித்த நீர் எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு செரிமானத்துக்கு பயன்படும். நம்மளுடைய கொழுப்பு இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டோமா, அந்த பித்த நீர் அது மேலப்பட்டு பால்மமாக மாற்றப்பட்ட பிறகுதான் அந்த கொழுப்பு லிபேஸ் என்கின்ற ஒரு நொதியால் செரிக்கப்படும். புரியுதுங்களா? இந்த கல்லீரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பின் மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்லீரல். ஏன்னா நம்ம மூளையை காட்டிலும் அதிகப்படியான வேலைகளை செய்வது எது என்றால் கல்லீரல். அப்போ கல்லீரலில் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இரத்த சிகப்பணுக்களுடைய வாழ்நாள் 120 நாட்கள். அந்த 120 நாட்களுக்கு பிறகு அந்த இரத்த சிகப்பணுக்கள் மண்ணீரலில் போய் சிதைக்கப்பட்டு அங்கிருந்து அந்த பொருளை கல்லீரலுக்கு எடுத்து செல்லும். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா. அமோனியா யூரியாவாக மாற்றப்படக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அதுவும் கல்லீரல் தான். நம்மளுடைய இரத்தத்தை உறைய வைப்பதற்கு தேவையான ஒரு முக்கியமான புரதம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோத்ரோம்பின். அந்த புரோத்ரோம்பினும் எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால் கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகிறது. நம்ம உடம்புக்குள்ள இரத்தத்தை உறைய வைக்காமல் இருப்பதற்கான ஒரு புரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின். அந்த புரதமும் எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால் கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகிறது. மற்றொரு முக்கியமான ஒரு வேலை என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன், உடம்பிலுடைய நச்சு முறிவு எங்கு நடைபெறுகிறது என்றால் கல்லீரலில் தான் நடைபெறுகிறது. ஆகவே மனித உடம்பின் மிகப்பெரிய தொழிற்சாலை எது என்று கேட்டால் அது கல்லீரல். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கணையம். கணையத்தில் தான் புரதத்தை செரிக்கக்கூடிய நொதிகள், கார்போஹைட்ரேட்டை செரிக்கக்கூடிய நொதிகள், அதற்கடுத்து கொழுப்பை செரிக்கக்கூடிய நொதிகள் போன்ற நொதிகள் எல்லாம் கணையத்தில் தான் இருக்கும். அது அதிக பேருக்கு தெரிஞ்சக்கூடிய இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்னென்னா அதை கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா நம்ம கணையத்தில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரபிகள், லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டுக்கள் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் தான் இன்சுலின் என்கின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த இன்சுலின்கிற ஹார்மோன் தான் நமக்கு அதிகப்படியாக உடம்பில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜென்னாக மாற்றி நம்முடைய தசைகளிலும் கல்லீரலிலும் சேமித்து வைக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய கணையம் நல்லபடியாக இருந்து அந்த பீட்டா செல்களும் நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு உடம்புக்கு தேவையான போதுமான இன்சுலின் நம் உடம்பில் சுரக்கும். அப்படி சுரந்த அந்த இன்சுலின் நம்முடைய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும். ஆகவே சர்க்கரை நோய்க்கு காரணமான ஒரு நாளமில்லா சுரப்பு எங்கு இருக்கிறது என்றால் அது கணையத்தில் தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் எது என்றால் இன்சுலின் என்கின்ற ஹார்மோன். இதே கணையத்தில் இருந்து தான் கணைய நாளமும் பித்த நாளமும் எங்கு திறக்கும் என்றால் முன் சிறுகுடலில் திறக்கும். இந்த சிறுகுடலுடைய பணிகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் பங்கேற்கும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெரிய உணவு மூலக்கூறுகள் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி மாற்றமடைந்த செல்களை, அந்த உணவுத்துகளை, நுண்ணிய உணவுத்துகளை எல்லா செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? நம்மளுடைய விரல் நுனியில் இருக்கிற செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தலை நுனி, கால் நுனி, உடம்பில் எங்கெல்லாம் செல்கள் இருக்கிறதோ அனைத்து இடத்திற்கும் இந்த செரிக்கப்பட்ட உணவுத்துகள் கொண்டு போய் சேர்க்கணும். அது எதில் கலக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் கலக்கணும். அது எங்கே நடைபெறுகிறது என்றால் நம்முடைய சிறுகுடலில் தான் நடக்கும். நம்ம சிறுகுடலில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 4.5 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் காணப்படும். இந்த குடல் உறிஞ்சிகள் தான் இந்த நுண்ணிய உணவு மூலக்கூறுகளை உறிஞ்சி அதை இரத்தத்தில் கலந்து விட்டுரும். இந்த இரத்தத்தில் கலந்த அந்த உணவு துகள்கள் நேரடியாக செல்லுக்கு போகுமானால் செல்லுக்கு போகாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது நச்சுப்பொருள் இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அது

அதனால் அந்த நச்சை முறிப்பதற்காக, அந்த உணவு சரியாக இருக்கா இல்லை நச்சு பொருள் இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போர்ட்டல் சிறை என்கின்ற ஒரு சிறை மூலம் கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கல்லீரலில் தான் நச்சு முறிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நச்சு பொருளை அது முறிக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரக்ஸு மதுக்கு அடிமையானவர்கள் எது பாதிக்கப்பட்டுச்சுன்னு உடனே சொல்லுவாங்கன்னா கல்லீரல் பாதிச்சிருச்சு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அன்வான்டாக ஒரு பொருள் போனால் அதை முறிக்கலாம். இவங்க டெய்லி அந்த ஆல்கஹாலை குடிச்சு அது தொடர்ந்து அந்த நச்சு முறிவை செய்து அந்த கல்லீரல் வீணாக போய்விடும். ஆகவே மது அருந்தவர்கள் எச்சரிக்கையுடன் இனிமேல் அதை நாம் அவாய்ட் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம கல்லீரல் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. உடம்பினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல். அந்த கல்லீரலை நாம் நலமாக வைத்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அங்கே இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் உணவு கொண்டு போய் இரத்தத்தின் மூலமாக எல்லா செல்லுக்கும் சேர்த்திடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குடல். இந்த பெருங்குடலில் என்ன வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீர் மற்றும் தாது உப்புக்கள் உறிஞ்சப்படும். சிறுகுடல் இருக்கிற மாதிரி அங்கே குடல் உறிஞ்சிகள்லாம் இருக்காது. அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்கள் அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அதை உறிஞ்சும். எதை உறிஞ்சும் அப்படின்னா நீர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உப்புக்கள், சோடியம், பொட்டாசியம், குளோரைட் போன்ற உப்புக்களை எல்லாம் உறிஞ்சும். நாம் சுகாதாரமற்ற உணவுகளை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு மூலமாக என்டமிபா ஹிஸ்டாலிட்டிக்கா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா அந்த உணவு பாதை வழியாக போய் அதுக்கு பிடித்த இடம் எதுனா பெருங்குடல். இந்த பெருங்குடலில் போய் அதை ஒட்டி கொண்டு அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய திசுக்களை எல்லாம் சாப்பிட்ரும். அப்படி சாப்பிட்ருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான நீர் அங்கு உறிஞ்சப்படாது. நமக்கு தேவையான தாது பொருட்கள், சோடியம், பொட்டாசியம் இந்த பொருட்கள் எல்லாம் அங்கு உறிஞ்சப்பட முடியாது. அப்போ சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு மிக முக்கிய பொருட்கள் எது அப்படின்னா இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம். அப்போ நரம்பு மண்டலம் ஒழுங்காக செயல்பட வேண்டுமென்றால் இந்த தாது பொருட்கள் தேவை. ஆனால் இந்த புரோட்டோசோவா பாதிப்பினால் அங்கு உறிஞ்சப்படாமல் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்போ வயிற்றுப்போக்கு என்றால் நம்மளுடைய மலமானது திடமாக இல்லாமல் திரவமாக வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதில் நமக்கு தேவையான தாது பொருட்கள், நமக்கு தேவையான நீர் சத்து எல்லாம் வெளியேறிடும். புரியுதுங்களா? அப்போ வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட ஒரு நபர் எப்படி இருப்பாங்க? ரொம்ப டல்லாக இருப்பாங்க, சுறுசுறுப்பற்று காணப்படுவார்கள். ஏன் அப்படின்னா அந்த நரம்பு மண்டலத்துக்கு தேவையான கால்சியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கழிவுகளாக வெளியில் போயிடுச்சு. அதனால தான் அந்த ஓஆர்எஸ் அப்படின்னு ஒரு பவுடர் கொடுப்பாங்க. அந்த பவுடரில் பார்த்தீங்க இனிமேல் போய் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கும். அவங்க நீர் நிறையா சாப்பிடும் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மலம் அதிலேருந்து வரக்கூடிய அந்த பொருள் பெருங்குடலில் இருந்து உணவானது அங்கே உறிஞ்சப்பட்டு அந்த கழிவுகள் மலக்குடல் வழியாக மலக்குடலில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி மலவாய் மூலமாக வெளியேற்றப்படும். புரியுதுங்களா? அப்போ வாய்ப்பகுதியில் துவங்குது, மலவாயில் முடிவடைகிறது. நம்ம குறிப்பாக இந்த நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன, எல்லா பிரச்சனையும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மலச்சிக்கல். மலச்சிக்கல் இந்த யூரின் இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சென்ஸ் இருக்கும், யூரின் போகணும்னு ஒரு சென்ஸ் இருக்கணும், அப்பயே நம்ம யூரின் போயிடணும். மலம் கழிக்கணும்னு ஒரு சென்ஸ் இருக்கும், அப்பயே நம்ம மலம் கழிச்சிடணும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு யூரின் சென்ஸ் இருக்குது ஆனால் நம்ம யூரின் போகல, ஆனால் உடம்பு டாலரேட் பண்ணிக்கும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அதை அடக்கிடுவோம். அந்த அடக்கிறப்ப நம்ம என்ன அங்கே என்ன நடக்குன்னா, நம்ம சிறுநீர் பையில் நம்ம போர்வெல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாத்திரத்தில் உப்பு இருக்கும், ஆனால் தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த சிறுநீர் பையில் அந்த ஸ்டோர் பண்ண வைக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கால அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த நுண்ணிய துகளான அந்த உப்புக்கள் எல்லாம் அந்த இதில் இறங்கும். இறங்கி அதுதான் என்னவாக மாறுது, சிறுநீரில் கால்சியம் ஆக்சிலேட் சிறுநீரக கல்லாக மாறும். அதனால் நமக்கு யூரின் போகணுங்கிற அந்த ஃபஸ்ட்டு சென்ஸ்லேயே நாம் யூரின் போயிடணும். அதே மாதிரியே மோஷன் போகணுங்கிற ஒரு சென்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா, அப்பயே நம்ம மோஷன் போயிடணும். இல்லை அப்படின்னாங்க என்ன நடக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெருங்குடல் என்ன நடக்குன்னா நீர் உறிஞ்சுதல் நடக்கும் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம முறையாக
ஒரு நாள் ரெண்டு நாள் மனம் கழிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த

0: பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அலாதியான நீரை எல்லாத்தையும் உறிஞ்சிரும். புரியுதுங்களா? அப்போ மலமானது என்னது? இறுகி கெட்டிப்படுத்தப்படும். அப்போ நம்மளுடைய மலவாய் பார்த்திங்கன்னா மிகவும் மென்மையான திசுக்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்போ ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த திடமான மலக்கழிவு மலவாயின் வழியாக வெளியேறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து இரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டுவிடும். இது எங்கே கொண்டு போய் விடும் பார்த்தீங்க அப்படின்னா நாளளவில் அது கேன்சராக மாறிவிடும். அப்போ அந்த வழியாக என்னாகும்? ரத்தம் அடிக்கடி போயிட்டே இருக்கும், அந்த ரணங்கள் ஆறாது. அந்த ரணங்கள் என்னாகும்? அதை தான் நம்ம மூலம் அப்படின்னு சொல்கிறோம், பைல்ஸ் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மோஷன் போகக்கூடிய அந்த சென்ஸ், ஃபஸ்ட்டு சென்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்போயே நாம் மோஷன் போயிடணும். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டு அந்த ரொம்ப கெட்டிப்படுத்தலாகி மலவாய் வழியாக வரும்பொழுது அந்த திசுக்கள் பாதிக்கப்பட்டுரும். நாம் அதை அப்சர்வ் பண்ணாத விட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புண்கள் மூலமாக ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கும், அனீமியா ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த செரிமானம் என்பது அனைத்து செயல்பாட்டிற்கும் ஒரு முக்கியமான ஒன்றாகும். அப்போ உணவை என்ன செய்யணும்? உணவை எடுத்து நன்கு அரைத்து உமிழ்நீரோடு கலந்து நாம் சாப்பிடணும். புரியுதுங்களா? இன்னொரு இப்போ தற்சமயம் இப்போ சமீப காலமாக பல வருடங்களாகவே எல்லாத்துக்கும் என்ன ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா செல்ஃபோனை பார்த்துட்டு குமிஞ்சிக்கிட்டே நாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்படி குமிஞ்சிக்கிட்டே நாம் சாப்பிட்றப்ப உணவு குழல் வந்து பெண்டாயிரும். பெண்டாகி சிரமப்பட்டு தொண்டை வழியாக உணவு குழலுக்கு போகும். சில நேரம் ஏதாவது ஒரு காமெடி செல்லில் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும் பொழுது அந்த உணவானது உணவு குழலுக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மூச்சு குழலில் போய் உயிர் இழப்பை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு. ஆகவே நாம் சாப்பிடும் பொழுது சிரித்து கொண்டோ அல்லது செல்ஃபோனை பார்த்து கொண்டோ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இப்போ அதிக பேர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் நம்மக்கிட்டேருந்து விடுபட்டால் போதும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு நாம் வேறு வேலையை பார்த்துட்ருக்குறோம். அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணர்வு இருக்கோ இல்லையோ அது என்ன பண்ணோம்? செல்லுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லும். அப்போ விருப்பப்பட்டு அந்த குழந்தைகள் ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது தான் அந்த குழந்தையினுடைய செரிமான பாதையில் அந்த நொதிகள் எல்லாம் முறையாக சுரக்கும். அந்த குழந்தை விருப்பமின்றி செல்ஃபோனுக்காக அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த நொதிகளும் சுரக்காது, அந்த உணவுகள் ஒழுங்காக செரிக்காது, அந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும். புரியுதுங்களா? அதனால் குழந்தைகிட்ட செல்ஃபோனை கொடுத்து உணவூட்டுவதை தாய்மார்கள் அனைவரும் அதை தவிர்க்க வேண்டும். ஆகவே செரிமான பாதையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்க. அதனால் முறையான சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். இந்த நார் சத்து உணவு உள்ள உணவுகளை சாப்பிடணும். இந்த கொய்யாப்பழம் இது போன்ற நார் சத்துக்கள் உள்ள உணவை நாம் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய செரிமான பாதை பார்த்திங்கன்னா அந்த உணவுகளை நகர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கையை மடக்கிறோன்னா நம்ம நினச்சா தான் கையை மடக்க முடியும். தலையை திருப்பணும்னு நம்ம நினச்சா தான் தலையை திருப்புவோம். ஆனால் நம்ம சாப்பிடும் விழுங்கும் பொழுது நம்மளுடைய மூளை நம்மளுடைய கட்டளை ஏற்று அந்த வேலை நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம யாராவது சொல்கிறோமா, இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு உணவு போ, சிறுகுடலேருந்து பெருங்குடலுக்கு உணவு போன்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது தன்னிச்சையாக ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம் மூலமாக அது இயங்கக்கூடியது. அப்படி இயங்கக்கூடிய அந்த உணவை தள்ளுவதற்கு எது பயன்படுகிறது என்றால் நார் சத்துக்கள் மிகுந்த உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது போதுமான நீர் அருந்த வேண்டும், முறையான தூக்கம் வேண்டும். நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதிக நேரம் கண்வழித்து கொண்டிருந்தால் நம்மளுடைய செரிமான பாதிப்புகள் அதனுடைய பாதிப்புகள் ஏற்பட்டுரும். ஏன் அப்படின்னா முறையான வேலைகளை அது செரிக்காது, நம்மளுடைய கவனம் அங்கே போயிடும். அதனால் உணவு செரிக்காது. அப்போ முறையான தூக்கம் வேணும், ஆரோக்கியமான உணவு வேண்டும், அதை நன்கு மென்று சாப்பிட வேண்டும், முறையாக மலம் கழித்தல் வேண்டும். இவைகளை எல்லாம் செய்தோம் என்றால் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக காணப்படும். அதனால தான் சொல்லியிருக்காங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு. அப்போ உயிரை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை தானாக வளர்க்க முடியாது. அப்போ இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நாம் நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் செரிமான மண்டலம் உரை வழங்கினார் முனைவர் குமரேசன் அவர்கள்.

இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம். இன்று பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். ஒன்று 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற எந்தெந்த கால்நடை எப்படி தேர்வு செய்வது, வளர்ப்பு மற்றும் பயன்கள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். மகஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான PMFM ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி

0: லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு, 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம், மேன் பவர் டிபெண்டன்சிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6

4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ, பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: நேர்களை, இன்று நாம் கேட்கவிருப்பது சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் காற்று மாசுபாடு குறித்த விழிப்புணர்வினை கேட்கலாம்.
3: அம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு, வெளியே போய் பாருங்க, ஒரே புகை மூட்டமா.
2: ஆமாப்பா, வெளியே ஒரே கருப்பா இருக்கு. யார் இப்படி வீட்டு பக்கத்துலயே பிளாஸ்டிக் அப்புறம் டயர்லாம் எரிக்கிறாங்கன்னு தெரியலையே. இப்படி யாராவது குடியிருப்பு பக்கத்துல இந்த மாதிரி வேண்டாத பொருள் எல்லாம் போட்டு எரிப்பாங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா?
3: அம்மா, இதுக்குதான் பஞ்சாயத்துல இருந்து வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வந்து சேகரிச்சுட்டு போறாங்களே, பின்ன ஏன் இப்படி வீட்டு பக்கத்துலயே நெருப்பு பத்த வைப்பாங்க? அறியாமையில இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா. இதனாலதான் கண்ணெரிச்சல், தலைவலி, மூச்சு திணறல், ஏன் ஆஸ்மா போன்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படுது.
2: ஆமாப்பா, இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம பக்கத்து வீட்டு சுஜாதா அக்கா இல்ல, அவங்க போன வாரம் மூச்சையே விட முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா? அப்புறம் டாக்டர் அவங்கள செக்அப் பண்ணிட்டு டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை, இனிமே நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வெளியில போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு உண்டான மாத்திரையும் எழுதி கொடுத்தாங்களாம்.
3: ஆமாமா, நமக்கும் நம்ம அடுத்த சந்ததிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா பொது இடங்கள்ல வந்து குப்பையை கொட்டி எரிக்க கூடாது. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு அதாவது சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாவே நமக்கு பிரச்சனை வராதுமா?
2: ஆமாம் நேயர்களே, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்பது தனி மனித கடமையாக கருதி நாம் மற்றும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கருத்தில் கொண்டு செயல்படுவோம். இது நம் அடுத்த தலைமுறையையும் சுவாச நோய்களிலிருந்து பாதுகாக்கும். காற்று மாசுபாட்டை குறைக்க முடிந்தவரையில் தனி மனித வாகன பயன்பாட்டை தவிர்த்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கரிம வாயுக்களை குறைப்பது மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பொதுவெளியில் எரிப்பது காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். இயற்கை தந்த இனிய காற்றை இன்று நாமே மாசாக்கினோம். புகையும் தூசியும் பரப்பி வைத்து பூமியின் மூச்சை திணற வைத்தோம். மரம் வெட்டினோம், நிழல் இழந்தோம், மழை குறைந்து வறட்சி கண்டோம். தூய காற்றின் அருமை உணர்ந்து துளிர்க்கும் மரங்கள் நட்டிடுவோம். பிளாஸ்டிக் எரிப்பை நிறுத்திடுவோம். புகை மூட்டத்தை குறைத்திடுவோம். இயற்கை காக்க உறுதி கொண்டு இன்பமான நாளை உருவாக்குவோம். தூய காற்றே உயிரின் மூச்சு, அதை காப்போம் ஒன்றிணைந்து. நாமும் வாழ்வோம், பூமியும் வாழும். பசுமை உலகை பரிசாய் தருவோம் அடுத்த தலைமுறைக்கு. நன்றி.
1: காற்று மாசுபாட்டை தடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்போம்.

0: பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. வயது வரம்பு 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பயிற்சி காலம் 30 நாட்கள். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மாற்றுச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 1, வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காந்தி பில்டிங்ஸ், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தர்மபுரி. 636705. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அமது பின் கலிபா ஹல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

முடிவில் வந்தது.

எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நன்கு வந்தது, எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நன்கு வந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது புதிய பறவை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2688.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

நல்ல பாரதத்தின் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தின் நான்கு தம்பி

கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பது.

கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில்

0: நேயர்கள் இனி கேட்கலாம். தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யாராரு எவ்வளோ எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து மறுபடியும் வெள்ளக்கரை மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சை கடலை, பச்சை பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்க, பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்திங்கனாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் செய்கிற பண்ணுறோம்னா இதுதான், அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது, பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற

0: அமினோ ஆசிட் இருக்கும். அதே மாதிரி லைசின் லூசின்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா, அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் செய்கிறோம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளில், அதாவது இட்லி தோசை ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால் பால்னால் பால் ப்ராடக்ட்ஸு தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சோம் பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நீர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாத காணிக்கை என்ற திரைப்படத்திலிருந்து

0: Asia Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயுருப்பம் நிகழ்ச்சி.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாய விலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார்.

0: சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக் குறைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத் துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100 மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100 மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டி ஏறி செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. அதனால இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோக்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம்

பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரண்டாவது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், மூன்றாவது இரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேயர்கள் என்னை கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு கோயம்புத்தூர், சின்னக்கல்லார் பகுதிகளில் 19 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் எதுவும் கிடையாது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சமநிலை பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
2: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
3: பல குருவைகளின் கூடாரமாகவும், பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து, சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு, என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும், என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
2: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம். உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
4: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
5: ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து

0: வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: அப்பா வள்ளி, இந்தா பிள்ள, இந்த பாத்திரத்துல 1 லிட்டர் எரும பாலும் இந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் தயிரும் கொடுத்துரு.
2: ஆகட்டும் செல்வி, தரேன் தரேன், இப்படி உட்காரு. ஏன் இப்படி வேர்க்குது?
1: இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்ல, அதான் வேர்க்குது.
2: புது வீட்டுக்கு போனதும் செல்வி இங்க பால் வாங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்து மனுஷங்கெல்லாம் எப்படி பழகுறாங்க?
1: அதெல்லாம் நல்லா தான் இருக்கு புள்ள. ஆனா வீட்டு பக்கத்துலயே இம்புட்டுனாலும் பால் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த ருசியே பிடிக்கல. நீ கால்நடைகளையும் கொட்டகையையும் ரொம்ப நல்லா பராமரிக்கிற, அதனாலதான் நீங்க விற்பனை செய்யற பாலும் தயிரும் ரொம்ப ருசியா இருக்கு.
2: நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நீ தினமும் இவ்வளவு தூரம் நடந்து வர வேணாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு, சின்னவங்கிட்ட சைக்கிள் கொடுத்து விடுறேன்.
1: அப்பா ரொம்ப நல்லது வள்ளி, உங்ககிட்ட வாங்குற தயிர் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைங்க கூட 4 வாய் சோறு சாப்பிட்டுருவாங்க.
2: இந்த செல்வி, பாலும் தயிரும் பாத்திரத்துல ஊத்திட்டேன், எடுத்துக்கோ.
1: கொண்டா வள்ளி, இந்த அதுக்கான பணம். ஆ வள்ளி, எங்க வீட்டு பக்கத்துல மாடு வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க.
2: கூட்டமா? என்ன கூட்டம்?
1: சொல்றேன் வள்ளி. அதாவது ஒருங்கிணைந்த முறையில எப்படியெல்லாம் கால்நடைகளையும் விவசாயத்தையும் சேர்த்து செய்யலாம், இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்களை எடுத்து சொன்னாங்க.
2: ஏன் செல்வி, எனக்கும் ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்திருப்பேன்ல.
1: அதனால என்ன புள்ள, அங்க என்னென்ன விவரங்க சொன்னாங்களோ அம்புட்டையும் என் கைபேசியில பதிஞ்சு வச்சிருக்கேனே. உன்ன போல இருக்கிறவங்க கேட்டு பயனடையணும்ல.
2: ரொம்ப நல்லதா போச்சு. 1 நிமிஷம் இரு செல்வி. ஏ சின்னவனே, கொஞ்ச நேரம் வந்து இந்த கடையை பார்த்துக்கோ. செல்வி, நம்ம உள்ள போய் உட்காந்து இந்த பதிவை கேட்கலாம்.
1: முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எந்தெந்த கால்நடைகளை எப்படி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம், இதனால எப்படியெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவங்க. கேட்டு போமா?
3: ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம், அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் பசு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி, வாத்து, மீன், பசும் தீவனம், பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள் மற்றும் மரங்கள், இவை 4 ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும். ஒருங்கிணைந்த பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம். இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. சாஹிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும். சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. தார்பார்க்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. இப்போது கலப்பினங்களை காண்போமாக. ஜெர்சி கலப்பினம், அதாவது ஜெர்சி கிராஸ், சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது. குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது. ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கலப்பினம், அதாவது HF கிராஸ், அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது. எருமை இனங்கள் முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. ஜாஃப்ராபாடி உறுதியான எருமை இனங்களில் ஒன்றாகும். ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும். ஆட்டினங்கள் ஜமுனா பாரி பெரிய உடல் அமைப்பை கொண்டது,

0: பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும். பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது, மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும். பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது. பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதாக இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது, மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது. சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது. ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும். செம்மறி ஆடுகள் புல்வெளி வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன. எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும். செம்மறி ஆட்டினங்கள் டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. நெல்லூர் பெரிய உடல் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது. மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும். அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும். இப்போது அதன் இனங்களை காண்போமாக. நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது. நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும், மிகவும் வலுவான இனமாகும். மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யார்க்ஷையர் இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங் அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும். லேண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது. டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. ஹாம்ஷையர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்து கோழி வளர்ப்பு, இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக. ஒயிட் லெகான் ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ். அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் 430 அல்லது காப் 500 வகை. அடுத்து ராஸ் 308 வகை. கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம். வனராஜா கிரிராஜா மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள். இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம். வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் 50 வாத்துகளும் 300 மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம். பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் 10 லார்ஜ் ஒயிட் யார்க்ஷையர் இன பன்றிகளையும் 300 கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரண்மேல் ஆட்டு கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் 100 சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதினால் இது சிறந்த முறையாகும். மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி 2 அல்லது 3 கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1 கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் 800 சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம். முயல் மற்றும் மர வகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக 1500 சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம். முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மர வகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முயல் புழுக்கை மரங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது. வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் 1500 சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படலாம். எருமை மாடுகளுக்கான நீர்த்தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம். 30 எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியை கொண்ட நீர்த்தொட்டியை 250 சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம். பயன்படுத்தப்பட்ட நீரானது 1 ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது.
1: ஹடடா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின

0: புரிதலும் எந்தெந்த கால்நடைகளை தேர்வு செஞ்சு விவசாயத்தோட ஒருங்கிணைஞ்சு வளர்க்கலாம்னும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்களே. இதுல எங்களுக்கு தோதான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து உடனே செயல்படுத்திக்கிறேன்.
1: வள்ளி, வெண்பன்றி வளர்ப்பும் நல்ல லாபம் கொடுக்கறதால இப்ப நிறைய பேரு இத தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
0: ஆமா செல்வி, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கும் இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆசைதான்.
1: வெண்பன்றிகளை எப்படி வளர்ப்பு செஞ்சு அதுல லாபம் ஈட்டலாம், அதோட வெண்பன்றியோட வேற என்னென்ன கால்நடை

நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வோமேயானால், அது சிறந்த தீவனம் மாற்றுத்திறன் கொண்டவை, குறைந்த சினை காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது. வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது, பன்றிகளை சுத்தம் செய்வது, இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அந்த நீரையும் நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும் போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும். அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம். அதுபோன்று பழமரங்கள், மேய்ச்சல் நிலங்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ஒரு ரூபாய் செலவு செய்யும் பொழுது வருவாய் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு, நிகர லாபம் 3-4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மீன் வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த கறவை மாட்டு பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம். விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம். ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது. இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும். இது போன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது 2-3 மாடுகளை வளர்த்தால் போதும். தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட 2 கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவும் சரி, அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்முடைய வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே போன்று வெண்பன்றி வளர்ப்பு, அதுவும் நாம் வந்து லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும். அந்த முறையில் பார்க்கும் பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் வந்து மீன் வளர்த்து, வாத்து, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும். இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கென்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை. மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பழ மரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம். ஸோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் வந்து குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும். அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கூட மண்புழு உரம் தயாரிக்கிறது, பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது. ஸோ இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது.

0: குறிப்பாக எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன்குளத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து வந்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர். நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது, நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக சீரமைக்கப்படுகிறது.
1: என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா?
2: கேட்டுக்கிட்டேனே. கறவை மாடுகளை ஒருங்கிணைந்த முறையில எப்படி வளர்த்து பயனடையலானோ, குறிப்பா வெண்பன்றிகளையும் ஒருங்கிணைஞ்ச முறையில வளர்த்து செலவை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்னும் அருமையால சொல்லிட்டாங்க. செலவு குறைவு அதிக லாபம்னு தெரிஞ்சதும் இத நமக்கு தேவையானபடி எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க தோணுது. செல்வி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கறவை மாடுகளோட முயல்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க.
3: ஆமா புள்ள, முயல் அப்புறம் கோழி, வெள்ளாடு இது போன்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைந்த முறையில வளர்க்கலாம். எப்படி என்னன்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுப்போம்.
4: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில் தீவனப்பூல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயணம் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை, உளுந்து, சோளம் அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு, செம்மறியாடு, பழத்தோட்டம், தீவனப்புல் மற்றும் தீவன மரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் 1 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியர்க்காகவும், 1/4 ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும், 1/4 ஏக்கர் நிலம் வேலி மசாலாக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டுகை போதுமானது, தீவன செலவு குறைவு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள், வேலி செடிகள், பயிர் கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி, சுபாபூல், கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், ஆர் தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம், அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கை உரம். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், வெள்ளாடுகள் 1 தடவை ஈனும் பொழுது 1-3 குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கும் பண்ணையாளர் கழிக்கின்றன. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் ஒன்று, நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நம்ம பால் உற்பத்தி கூட உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு பொதுவாக கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு ஏற்றது, மேலும் குடும்ப உழைப்புக்கு ஏற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புற சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் பிளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. ஆட்டின் உரத்தை நம்ம பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இதற்கு

0: குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக. அடுத்தபடியாக முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் வந்து முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30-32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5 முதல் 6 முறை குட்டிகளை பெற முடியும். ஆகையால் ஒரு தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48 முதல் 50 குட்டி முயல்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவு மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், அப்புறம் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். ஒன்று, காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது. இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடிகளோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் 4 திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லாவண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டக அமைப்பு மிகவும் எளியது, செலவு மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந்தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழி குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையின் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3 அல்லது 4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்படுவதால் ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றனர்.
1: ஒருங்கிணைந்த முறையில என்னென்ன கால்நடைகளை வளர்த்து எப்படி எல்லாம் பயனடையலாம்னு இவங்க தெளிவா புரிய வச்சுட்டாங்களே.
2: வள்ளிதான் எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்யற ஆளாச்ச. அப்புறம் என்ன?
1: கண்டிப்பா நீ நினைக்கிறது சரிதான். கூடிய சீக்கிரமே முயலு வாத்துன்னு எங்களுக்கு தோதான கால்நடைகளை நாங்க வளர்க்கறத நீயும் பார்க்க தானே போற?
2: ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வேலையில தினமும் பாலம் தயிர எங்க வீட்டுக்கே கொண்டாந்து தாரேன்னு சொன்னதை மறந்துடாத.
1: அதெல்லாம் வியாபாரத்துல கண்ணு கருத்துமா இருப்பா இந்த வள்ளி. நீ கவலைப்படாம போயிட்டு வா.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:30. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சி பண்பலை இசைக்கும் நேரம் 2:45. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது 3 பிறை என்ற திரைப்படத்திலிருந்து

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
4: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு

0: மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பூங்குத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, திரையிசை நிகழ்ச்சியில் பொன்னுமணி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் இது நம்ம பூமி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கச்சவியில் கலகல் பாடல்கள் திரை இசையாக. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஆத்தா உன் கோவிலில் எனும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்த பாடல் மனசுக்கேத்த மகராசயனம் திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த பாடல் சின்ன வீடு எனும் திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் எங்கு சின்ன ராசா எனும் திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பாண்டிதுரை எனும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கர்ச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் கர்ச்சவியில் கலக்கல்.

0: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு

0: மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை. திரை இசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் அன்புள்ள தங்கச்சிக்கு எனும் திரைப்படத்திலிருந்து.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறனா?
7: சேமிச்ச பணத்துக்கு
6: தீராத
8: இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் திரை இசை.

நேரம் மாலை 4:01. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமாகிய ஷேக் அகமத்தின் கலிஃபா அல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா குரலில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமே அணுகவும். TNC அப்ளை.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்தி
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
11: புதுசுதான்.
10: எப்படி வாங்கின?
11: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
10: அது எப்படி?
11: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
10: தங்க விலை ஏறலாம்.
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
10: அப்ப விலை குறைஞ்சா?
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
10: ஹே சூப்பர்,
11: தங்க விலை

0: எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: நிகழ்ச்சியில் தொடர்ந்து 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்கலாம்.

0: சைத்ரி பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ் வி ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ் வி ரோடு தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்கலாம்.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமே அணுகவும். TNC அப்ளை.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரலை நிகழ்ச்சியில் பாம்பே திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமானுடைய இசையில ஹரிஹரன் குரல்ல இந்த பாடலை கேட்கலாம்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
8: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
10: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்க
9: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கேன் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபாவளி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேரம் மாலை 4

0: 8:31. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய விடை தடுமினாக்கள் திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து நீ தூங்கும் என தொடங்கும் பாடல்.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய விடைத்திடுமினாக்கள் திரையசையாக வளம் கொண்டு வருகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து எங்கே எனது கவிதை என தொடங்கும் பாடல்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 விடைத்திடும் வினாக்கள். இன்றைய விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார், சோனநேகம், சைந்தவி அவர்களின் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: எங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் Go 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சி இன்று திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அயோத்தி என்ற திரைப்படத்தில் இருந்து காற்றோடு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது விடை தேடும் வினாக்கள் திரை இசையாக. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தருமபுரி ஆரண்டி இளைஞர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லும்போது குழந்தைகள் வளர்ப்பு முறைகள் இது பற்றி தனியாக ஒரு அறை இருக்குது, வர பேரண்ட்ஸ்க்கு கூட வரவங்களுக்கு அதோட விழிப்புணர்வை நாங்கள் அதை தரோம். அது மூலிமா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி சார், இப்போது நாங்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் வருவோம், அப்போவே இந்த மாதிரி விழிப்புணர்வு வழிமுறைகள் எதாவது சொல்லுவீங்களா, இல்லை அதுக்குன்னு தனி வகுப்புகள், இல்லை அதுக்குன்னு தனி டைம் எதாவது ஒதுக்கி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு? அதை இன்றைக்கி தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வரும்பொழுது அவங்க பிரச்சனைகள் ஏதாவது குழந்தைகளுக்கு இருக்கும்போதே அவன் சரியாக சாப்பிட மாட்டேன்றான், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, நிறைய ஃபோன் பார்க்குறான், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க. அப்போது யதார்த்தமாகவே குழந்தை வளர்ப்பு முறைகள் அதில் உள்ளே வந்துடும். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்பப்போ சொல்லுவோம். அது இல்லாமல் தனி செஷன்ஸும் உண்டு. நம்ம அந்த தனி ரூம் இல்லை தனி ஏரியா, அதில் நிறைய வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது வரைபடங்கள் மூலிமா சார்ட்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அப்புறம் நம்ம யூடியூப் வீடியோக்களில் நிறைய பேரண்டிங் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம், இப்போ வந்து கட்டா குஸ்தி 2 படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. 1 இப்போ நம் செகண்ட் பார்ட்டும் பயங்கர ஹிட். இது வந்து ஒரு ஃபன் காமெடி மூவி, ஒரு கணவன் மனைவி, ஒரு ஸ்போர்ட்ஸ் அது பற்றின மூவி அப்படின்னு எல்லாரும் நம்ம சொன்னாலுமே அதில் முக்கியமாக அந்த குழந்தை வளர்ப்பு முறைகள், ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பெண் குழந்தை எப்படி வளர்க்கணும், எதில் தப்பு பண்ணுறாங்க, எதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க, அதை பற்றி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் சரி வரவங்களுக்கு நம்ம திணிச்சு எதுவும் சொல்கிறது இல்லை. அந்த படத்தில் எப்படி யதார்த்தமாக ஒரு ஃபன் ஃபீல்டாக சொன்னவங்களோ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களும் ஒரு ஃபன் ஃபீல்டாக, அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது அவங்க பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எளிமையான விஷயங்களை சகஜமாக சந்தோஷமாக ஹாப்பியாக சில விஷயங்கள் சொல்லுவோம். சரி, இந்த படத்தில் அப்படி என்னங்க சொன்னாங்க, முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் பகிர்ந்துக்கிட்டாங்க? 3 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட கரியர், நம்மளுடைய ஆசைகள் ட்ரீம்ஸை வந்து குழந்தை மேலே திணிக்கக்கூடாது. நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நான் கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன், அட்லீஸ்ட் என் பையனாவது ஆகட்டும் என் பொண்ணாவது ஆகட்டும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆசை என்ன ஆம்பிஷன் அதை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட முதல் வேலை. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள், அதை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ரெஸ்லிங்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், நான் அப்படி நினச்சிருந்தா நீ ரெஸ்லிங்கில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியுமா, ஸோ நீ அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லுவார். 2வது விஷயம், ஃபிசிக்கல் வயலன்ஸ். ஏற்கனவே ஒரு 10 நாள் ஒன்று பார்த்துட்டு என்னை ரொம்ப பாதிச்சது. ஒரு 70 கிலோ உருவம் வந்து ஒரு 10-20 கிலோ உருவத்தை அடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வன்முறை. அது நான் கேட்டதுலேருந்து அதுக்கு முன்னாடி கூட என்னுடைய குழந்தைங்கள ஒரு தடவை நான் அடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் அவங்க மேலே கையே வச்சது கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் வயலன்ஸை நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணோம், அவங்க மேலே இருக்க தப்பு கூட வேற ஏதோ டென்ஷன் நம்ம ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோவத்தை தான் குழந்தைங்கிட்ட காட்டுவோம். அதை தயவு செஞ்சு காட்டாதீங்க. 3வது விஷயம், அந்த குழந்தை கூட கடைசியாக சொல்லும், நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறீங்க, அம்மா கிட்ட கேட்குறீங்க, குழந்தை யார் கூட இருக்கணும், குழந்தை யார் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதுன்ட்டு, ஆனால் என்கிட்ட நீங்கள் யாருமே கேட்க மாட்டேன்றீங்களேன்ட்டு. இந்த விஷயத்த நம்ம நிறைய தடவை நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணிடுறாங்க.

0: எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் அந்த குழந்தையோட ஒப்பீனியன் என்ன நம்ம யாருமே கேட்கறது. ஸோ எல்லா விஷயங்கள்லையும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அன்பு. அன்பு அந்த கணவன் மனைவிக்கிட்டே இருந்தால் அது வந்து குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். மூணு பேருக்குள்ளாரையும் அன்பு இருந்தால் அந்த ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களும் அழகாக அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நாமளும் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் நம்ம வீடியோஸ்லேயே இருக்குது. டாக்டர் தீபக்ன்ற யூடியூப் சேனல் இல்லை ஷார்ட் வீடியோஸில் டாக்டர் தீபக் டிபின் இன்ஸ்டாவில் போய் தேடிங்கன்னா இருக்கும். நம்ம எஃப்எம்லேயும் அடிக்கடி சொல்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 7339253819818 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறோம். இல்லை நேரடியாக கூட வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தடுப்பூசிகள், ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் திரு இசை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
9: கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் அகமது பின் கலீஃபா அல் அதானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. திரையில் இடம்பெறும் முதல் பாடல் வைதேகி காத்திருந்தாள் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி
6: சரி, உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் திரை இசை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: திரையில் இடம்பெறும் அடுத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: RBI சொல்கிறது
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் ஏதோ இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் திரை இசை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை. திரை இசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் பூ பூவாய் பூத்திருக்கு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரையிசை. திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் கிருஷ்ணன் வந்தான் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரைசை. திரை இசையில் இடம்பெறும் நிறைவு பாடல் ஊமை விழிகள் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை. இனி கேட்கலாம்
1: தினம் ஒரு திருக்கோவில். இன்றைய நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சமயவல்லி உடனுரை நாகநாத சுவாமி திருக்கோவிலை நாம் இன்று காற்றலையில் தரிசிக்க இருக்கிறோம். இத்திருக்கோவிலானது நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. மூலவர் நாகநாத சுவாமி என்றும் சமயவல்லி தாயார் சமேதியாக இங்கு திருக்கோவில் எழுந்து அருளி உள்ளது. இந்த திருக்கோவில் ஆனது 12ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் ஹொய்சாளர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டதாகவும் இத்திருக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் இந்த வரலாற்று கூற்றுகளை தெரிவிக்கின்றது. இத்திருக்கோவிலில் நுழைந்தவுடன் உயர்ந்த கோபுரம், அக்கோபுரத்தில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சிற்பங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலில் நாம் நுழைந்தவுடன் கொடிமரத்தை நாம் தரிசிக்கலாம். சற்று இடது பக்கம் திரும்பினால் நித்திய கணபதி

0: நதியை வழிபட்டு அங்கிருந்து வலது பக்கம் நுழைந்தால் நாகநாத சுவாமி சுயம்புவாக எழுந்தருளி உள்ளார். இத்திருக்கோவிலின் மூலவர் நாகேஸ்வரர் என்றும் தாயார் சமயவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு நித்திய விநாயகர், ஐயப்பன், நால்வர், பழனியாண்டவர், முருகப்பெருமான், வள்ளி தேவயானையுடன் காட்சி அருளுகின்றார். நடராஜர் சபை, 63 நாயன்மார்கள், ராதா கிருஷ்ணன் திருக்கோவில், குரு பகவான், நாக சிலைகள் என்று பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறது இத்திருக்கோவில். இத்திருக்கோவிலில் 6 கால பூஜையின் போது மணி ஒளி எழுப்ப மணி மண்டபமும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கால பைரவருக்கு அஷ்டாங்க பைரவர் என்ற தனிச்சன்னதியும் உள்ளது. இங்கு சிறப்பாக அவரது வாகனமான நாய் இல்லாமல் இருக்கிறார். இஸ்தலத்தின் விருட்சம் வில்வ மரமாக உள்ளது. இத்திருக்கோவிலானது காலை 6:30 நண்பகல் 12 வரையிலும் மாலை 5:30 இரவு 9 வரையிலும் திறந்திருக்கும். இத்திருக்கோவிலை காற்றலையில் தரிசித்தது போல நேரலையில் தரிசிக்க ஆம்பூரில் இருந்து 1.2 தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். இத்திருக்கோவிலில் சிவராத்திரி, அமாவாசை பூஜை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால பூஜை மிக விசேஷமாக நடைபெறுகிறது. இத்திருக்கோவிலில் சுற்று வளாகத்தில் அமைந்துள்ள மகிஷாசன் சிரசு மேல் நின்று வீற்றிருக்கக்கூடிய துர்கை அம்மன் வழிபாடு இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷ காலங்கள், சங்கடஹர சதுர்த்தி, சிவராத்திரி பெருவிழா ஆகிய நாட்களில் இங்கு வெகு விமர்சனையாக பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் அருள்மிகு சமயவல்லி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி அருள் பாலிக்கின்றார். நேர்கள் இதுவரை தரிசித்தது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சமயவல்லி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி திருக்கோவிலை தரிசித்தோம்.
1: இன்னும் சில நடிகளில்
2: In women's cricket, Indian team led by Harmanpreet Kaur today recorded a historic win in one-off test against host England at the Lord's. India defeated England comfortably by 270 runs in the first ever women's test held at Lord's. Chasing a target of 457 runs, the hosts were all out for 186 in their second innings before lunch on day 4. For India, Sneha Rana took 4 wickets, while Sayali Sadghare, Kranti Gaur and Deepthi Sharma bagged 2 wickets each. India had declared the second innings at 341 for 7 yesterday at the stroke of tea, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at the Lord's. Defence Minister Rajnath Singh, Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, inaugurated the Lucknow-Kanpur Expressway this afternoon. The 63-kilometre, 6-lane Lucknow-Kanpur Expressway, with India's second longest elevated corridor, is also the country's first expressway built with automated and intelligent machine-guided construction technology. The expressway is designed for speeds of up to 120 km/h and is expected to reduce travel time between Lucknow and Kanpur to just 35 to 45 minutes. Supreme Court today directed the Special Investigation Team or SIT constituted by the UP government to submit a status report on alleged misappropriation of donations in Ram Janmabhoomi Temple. The court also issued notice to the Union Government, the UP government and the Sri Ram Janmabhoomi Tir Kshetra Trust on petitions seeking a CBI probe into alleged embezzlement of donations meant for the Ayodhya Ram Mandir. A bench headed by Chief Justice of India Surya Kant and Justices Joy Malia Bakshi and V. Mohan heard the petitions. The Supreme Court today stayed a Madras High Court order which directed the Tamil Nadu government to ensure that no cow or calf is slaughtered in the state. A bench of Justices Vikram Nath and Sandeep Mehta passed the order while hearing a plea filed by the state government challenging a May 27 order of the High Court. India's total exports during April to June this year is estimated at over $232 billion.

காலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் திரை இசையாக. திரை இசையில் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது மாற்றான் என்ற திரைப்படத்திலிருந்து

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவு

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திரை இசையின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
3: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
3: கான்டாக்ட் 9524936156.
0: திரை இசையின் அடுத்த பாடலாக

தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

0: கொரோனாவை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, இரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில்

0: முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Welcome back after the

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40.
1: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஸ்காப் போல்டர் ட்ரைனி பிரிவில் மொத்தம் 60 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு மற்றும் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 18 முதல் 23 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். மேலும் விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 200 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 22/7/2026 அன்று கடைசி நாளாகும். விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும். இதுகுறித்த தகவல்களுக்கும் www.cochinshipyard.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆப் இந்தியாவில் கிரெடிட் ஆபீசர் பிரிவில் காலியாக உள்ள 779 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது MBA மற்றும் CA படித்திருக்க வேண்டும். வயது 25 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். அனுபவமாக தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 850 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹175 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 20/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும். இதுகுறித்த தகவல்கள் பெறவும் www.bankofindia.bank.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் சிஸ்டம் என்ஜினியர் பிரிவில் காலியாக உள்ள 30 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கல்வி தகுதிகளாக BSc முடித்திருக்க வேண்டும். வயது 21 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக கேட் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த

பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 2/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.hmcl.co.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள வாவுசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பைலட் பணியிடத்திற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கல்வி தகுதிகளாக கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு தபால் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: த செக்ரட்டரி, விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ், ஹார்பர் எஸ்டேட், தூத்துக்குடி. 6280004 தமிழ்நாடு என்ற முகவரிக்கு வருகின்ற 24/7/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யவும் இந்த காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் பெறவும் www.vocport.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பிரிவுகளில் மொத்தம் 1226 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிளஸ் 2, ஐடிஐ, டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி மற்றும் பிகாம் உள்ளிட்ட பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும். வயது 18-24 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 28/7/2026 அன்று கடைசி நாளாகும். விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் மேலும் இது குறித்த தகவல்கள் பெறவும் www.ivocl.com/apprenticeships என்ற இணையதள முகவரினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், சீனியர் ஆபீசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் உட்பட மொத்தம் 116 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ, பிஇ, பிடெக் அல்லது எம்பிஏ படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளின் அடிப்படையில் 18-48 வரை இருக்கலாம். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1180 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 20/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்களுக்கும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் www.hindustanpetroleum.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர், வழக்கு பணியாளர், பாதுகாப்பு அதிகாரி, சமூக பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்வி தகுதிகள் பணிக்கு ஏற்பவாறும் வயது 42 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். தபால் வழியாக அனுப்ப அஞ்சல் முகவரி: டிஸ்ட்ரிக்ட் சைல்டு புரொடக்ஷன் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு புரொடக்ஷன் யூனிட், ரூம் நம்பர் F006, கிரவுண்ட் ஃபுளோர் எஃப் பிளாக், நியூ கலெக்டரேட் கேம்பஸ், செங்கல்பட்டு 6031111 என்ற முகவரிக்கு வருகின்ற 20/7/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் இது குறித்த தகவல்களுக்கும் விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக தரவிறக்கம் செய்யவும் www.chengalpattu.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:46. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கோயம்புத்தூர் சின்கோனா 2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும்

0: இந்திய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 41 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.8 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 13.7.2026 முதல் 15.7.2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 16.7.2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 17.7.2026 முதல் 19.7.2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று முதல் 16.7.2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். 17.7.2026 அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று முதல் 16.7.2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸை ஒட்டி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். 17.7.2026 அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். 13.7.2026 முதல் 15.7.2026 வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த ஔசரியங்கள் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் 17.7.2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14.7.2026 முதல் 16.7.2026 வரை அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். 13.7.2026 முதல் 15.7.2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17.7.2026 அன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, இருக்கடுத்தம்பலை 103.7 நேரம் மாலை 6:52.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. வயது வரம்பு 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை

0: வழங்கப்படும். வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பயிற்சி காலம் 30 நாட்கள். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 1, வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காந்தி பில்டிங்ஸ், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தர்மபுரி, 636705. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் நம்ம வந்து தொழிலாளர்களோடு சேர்ந்து பயணப்பட்டோம்னா பல அபூர்வமான விஷயங்கள் நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக எப்படி மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை பற்றி சொல்கிற போது அது தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய நாகரிகம் எத்தகைய பழமையானதுங்கிற விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சதோ அது போல் இங்கேயும் ஆதிச்சநல்லூர், அதே போல் அரிக்கமேடு, கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தொல்லியல் இடங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கீழடி வந்த பிறகு நம்முடைய பழமையை உலகத்துக்கு அறிவிக்க ஆரம்பித்தோம். இந்த கீழடியின் மூலமாக நம்ம பார்க்குற போது இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 3,800 பழமையான அடர்த்தி மிகுந்த அடர்வனம்னு சொல்லக்கூடிய கோயில் காடுகளும் தொல்லியல் மேடுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலூர்லேருந்து குட்டாம்பட்டிக்கு போகிற வழியில் வஞ்சி நகர ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. மூவன் சிவல்பட்டி, நாகப்பன் சிவல்பட்டி அப்படின்னு அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காடுகளும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களையும் பார்த்தா நம்முடைய தொன்மை நமக்கு புரிகிறது. உதாரணமாக 7 வகையான அடையாளங்கள் வச்சுக்கிட்டு அந்த பகுதி பழமையான பகுதின்னு நம்ம முடிவெடுப்போம். இது எப்படி தொழிலாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா கல் பதுக்கை, கல் திட்டை, குத்துக்கல், கல்வட்டம், கற்குவியல், முதுமக்கள் தாளி, இந்த 7 விஷயங்களை நாம் வந்து வச்சுக்கிட்டு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து காலத்தை ஆராய்ச்சி பண்ணலாமா. சித்தன்ன வாசல் பக்கத்துலேயும் நான் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்கேன். சில இடங்களில் வட்ட வட்டமாக கல் தரையில் அடுக்கியிருக்கும். இப்படி வட்டவட்டமாக அடுக்கப்பட்ட இடத்துல எல்லாம் உள்பகுதியை தோன்றுனா முதுமக்கள் தாளி இருக்குமா. நானே சில இடங்களில் பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த உள்ளே இருக்க குழியில் இறங்கினா மேலேருந்து பார்க்குற போது

0: ஒரு வீட்டுக்குரிய அமைப்பு மாதிரி இருக்குதுங்க. அதாவது அந்த இறந்து போனவர்கள் வந்து உட்கார்ந்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு உணவுகள் வைக்கப்படுற இடமாகவும் அந்த முதுமக்கள் தள்ளியோடு சேர்ந்து வைக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்து வியப்படை வேண்டியிருக்கு. இதுதான் பிரமிடுகளில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த பகுதிகளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்லுயிர் நிறைந்த ஒரு பகுதி. பல்லுயிர்னா என்ன? அரிய பறவைகள், அரிய விலங்குகள், ஆச்சரியமான பல உயிரினங்கள் அவையெல்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் கிமு 3000 முதல் கிபி 19 நூற்றாண்டு வரை, ஏன் இன்றைக்கு வரையிலும் கூட மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன என்பதே ஒரு அரிய செய்திதான். இங்கு கிடைக்கக்கூடிய இந்த பானை ஓடுகள் மற்றவற்றை வச்சு பார்க்குறப்ப தான் இந்த இடத்தில் ஒரு பெருநகரம் இருந்து அது மறைந்ததற்கான அடையாளம் நமக்கு தெரியுதுங்கிறாங்க. குறிப்பாக அந்த ஓடுகளுடைய தன்மையை பார்க்கிற போது 3500 ஆண்டுகள் பழமையான அந்த ஓடுகள் அவை என்பதற்கான ஆதாரம் கிடைக்குது. இத்தனை செய்திகளை உள்ளடக்கி கொண்டு அமைதியாக காட்சி தருகின்ற இந்த இடங்கள் எல்லாம் தொல்லியல் அறிஞர்களால் தேடி கண்டுபிடித்து நமக்கு காட்சிக்கு எடுத்து தரப்படுகின்றன. இங்கே பயணப்படுகிற போது பள்ளிக்கூட கல்லூரி மாணவ மாணவியரை நாம் அழைத்து சென்றால் அவர்களுக்கு இதனுடைய அருமை தெரியும். நாம் எத்தகைய தொல்குடியினர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் 3000 ஆண்டு பழமையுடையது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் ஹகமத்தின் கலிஃபா அல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒருநாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரையிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர்களை, இன்றைய திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஜானி திரைப்படத்திலிருந்து காற்றில் எந்தன் கீதம் என தொடங்கும் பாடல் எஸ் ஜானகி குரலில்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரையிசை நிகழ்ச்சியில் அடைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன்தான் என தொடங்கும் பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. வயது வரம்பு 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பயிற்சி காலம் 30 நாட்கள். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 1, வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும்
1: பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது, மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்ட

நகரத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது. தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும். நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ரூ.17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள்

0: அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், சமையலறை, கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள், மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிக

நிதிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் கட்டுமானப் பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமானப் பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில்

தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார் தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:26.
1: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கேற்ற மா ரகங்கள் குறித்து பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜான்சி ராணி அவர்கள் தரும் உரை கேட்கலாம்.
2: இன்னைக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்தாலும் சரி, இல்ல தருமபுரி மாவட்டத்தில் சேலம், இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து மா ஒரு பிரதான பயிராக சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அது குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமான சாகுபடி பரப்பளவு பார்த்தீங்கன்னா 33,000 ஹெக்டேர்ல நம்ம வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த 33,000 ஹெக்டேர்ல சாகுபடி பண்ற அந்த மாவுக்கு வந்து சரியான விலை வந்து கிடைக்கலன்னு எல்லா விவசாயிகளையும் வந்து ஒரு மன வருத்தத்தோடு தான் எல்லாமே இந்த மா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் விவசாயிகள் வந்து மா நல்லபடியா நமக்கு விலை கிடைக்கும்னு இந்த வருஷம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாவுடைய விலை விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கல. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷத்துக்காகவே இந்த மா சாகுபடியில வந்து ஒரு உன்னதமான ரகங்கள் நிறைய இருக்கு. அந்த ரகங்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதிக்காக ஏற்றுமதிக்கு தகுந்த நம்ம வந்து கண்டிப்பா பயிர் சாகுபடி

பண்ணணும். அந்த பயிர் சாகுபடிக்கு வந்து தகுந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தொழில்நுட்பங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான டைம்ல வந்து நாம வந்து கடைபிடிக்க வேண்டும். அது எல்லா விவசாயிகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரியான ரகங்கள் நமக்கு வந்து சாகுபடிக்கு ஏற்றது இருந்தாலும் ஏற்றுமதிக்கு எது என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரிய வந்தாலும் அதுல மிக முக்கியமானது வந்து அல்போன்சா மட்டும்தான் நம்ம விவசாயிகளுடைய வந்து அதிகமா சொல்லப்படுகிற ஒரு ரகங்களா இருக்கு. இப்ப இந்த அல்போன்சாவை எடுத்துக்கங்களேன், இந்த அல்போன்சா வந்து எந்தெந்த நாட்டுக்கு வந்து இது ஏற்றுமதியில போகுதுன்னு வந்து கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்ப எடுத்தீங்கன்னா யூகே இல்லைன்னா யூஎஸ்ஏ, ஜப்பான், அதே மாதிரி சவுதி அரேபிய கண்டிகளுக்கு மட்டும் இது அல்போன்சா வந்து அதிக அளவுல வந்து டிமாண்ட்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஏன் இந்த அல்போன்சா மட்டும் பிடிக்குதுன்னா இது வந்து அதிக மணம், அதுல வந்து எடுக்கிற போதே அதிக மணமா இருக்கும்னு சொல்லலாம். அது வாசனை, வாசனை பாக்கிற போது அதோடைய சிறப்புத்தன்மைக்கு தான் அல்போன்சா வந்து ஏற்றுமதி கொண்டான இருக்குன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அதோடைய கன்சூமர் எதுக்காக இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அதிக மணம், அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா சதை வந்து நல்லா இருக்கும், நார் நாரா இருக்காது, நல்ல ஜூசி டைப்பா இருக்கும். அதே மாதிரி இது வந்து இட்ஸ் த பெஸ்ட் குவாலிட்டி பாரு ஏற்றுமதி கொண்டான ரகம். ஏன்னா அதிக மணம் இருக்கனால கன்சூமர் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி சதை உள்ளதாக இருக்கனால ஜூசி டைப்பா இருக்கனால அது வந்து எல்லாமே மக்கள் விரும்பி சாப்பிடனால எல்லாருமே விவசாயிகிட்டும் சரி அல்பசம் அல்பசம் அல்பசம்னு எல்லாமே அல்பசாவுக்கு வந்து நிறைய பேர் போறாங்க. ஓகே, இது ஒன் ஆஃப் த ரகங்கள். இருந்தாலும் எந்த நாட்டுக்கு எந்த வகையான ஏற்றுமதி வந்து போகணும் சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அல்போன்சா எடுத்தீங்கன்னா இப்ப சவுதி அரேபியா கண்ட்ரிக்கெல்லாம் சரி, இல்ல யூகே இல்ல யூஎஸ்ஏ ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அந்த நாட்டுக்கு தகுந்தாப்படி என்னென்ன எவிடன்சஸ் டாக்குமெண்ட் வைக்கணுமோ அந்த டாக்குமெண்ட் வச்சா மட்டும்தான் நம்ம ஏற்றுமதிக்கு நம்ம அனுப்புற அந்த மா போய் அங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான கன்சூமருக்கும் இல்ல கரெக்டான அங்க ட்ரேடர் போய் சேரும். அதனால இப்ப பார்க்கும் போது இந்த அல்போன்சா வந்து நாம வந்து யூகே யூஎஸ்ஏக்கு மட்டும்தான் அனுப்பணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி சவுதி அரேபியா கண்ட்ரிக்கும் இது வந்து உகந்த ரகமா இருக்கு. அதே மாதிரி ஜப்பான் கண்ட்ரில வந்து இது அதிகமா வந்து வாங்குறாங்க, விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அதனால வந்து மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அல்போன்சாவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன கண்ட்ரிக்கு போகணும்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த அப்படி நம்முடைய பணப்பளவோ இல்ல அதுக்கு உண்டான ரகங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் கொடுக்கணும், அது ஏற்றுமதிக்கு ஏற்ற தொழில்நுட்பம் என்ன கொடுக்கணும் கண்டிப்பா விவசாயிகள் வந்து சரியான நேரத்துல கடைபிடிக்கணும். இப்ப அல்போன்சா பார்த்தோம், அடுத்து வந்து பங்கனப்பள்ளி. இது வந்து அல்போன்சாவுக்கு அடுத்தது பங்கனப்பள்ளியும் ஒரு சிறந்த ரகம். இந்த பங்கனப்பள்ளியும் வந்து எல்லாருக்கும் விவசாயத்தையும் வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்கு. பங்கனப்பள்ளியும் எடுத்துக்கிறாங்க, ஏற்றுமதிக்கு தகுந்த ரகங்கள் இருக்கலாம். பட் அதே பாத்தீங்கன்னா இது எந்தெந்த நாடு, இப்ப நம்ம வந்து அல்போன்சா பாக்கிற போது யூஎஸ்ஏ போகுது, யூகே போகுது, சவுதி அரேபியா போகுது, ஜப்பான் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினாலும் சரி, இதே பங்கனப்பள்ளி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி மலேசியா ஐரோப், இப்ப பாத்தீங்கன்னா அல்போன்சா வந்து ஜப்பானுக்கும் போகுது, ஜப்பான் மக்களும் விரும்பி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பங்கனப்பள்ளி வந்து மலேசியாவும் யூரோப் கண்ட்ரிக்கும் நிறைய வந்து டிமாண்ட் இருக்கனாலும் பங்கனப்பள்ளியே வந்து அதுவும் இதே மாதிரி தான் ஏற்றுமதிக்கு ஏற்ற தகுந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து இது எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமா விருப்பப்படுது, எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமான கன்சூமர் வந்து வாங்குறாங்க அப்படின்றது கண்டிப்பா விவசாயிகளுடைய விழிப்புணர்வு இருக்கணும். அது மிக முக்கியமாக இது பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகுது, மலேசியாவிலும் டிமாண்ட் இருக்கு, ஐரோப்பாவிலும் இருக்கு. ஏன் இந்த பங்கனப்பள்ளியுடைய சிறப்பு அம்சம்னா இது நல்ல பழம் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும், பழம் வந்து பெருசா இருக்கும், நல்ல இனிப்பு கொண்டது, நீண்ட நாள் சேமிப்பு திறன் இருக்கு. இப்ப பங்கனப்பள்ளிக்கு வந்து சப்போஸ் மலேசியாவில வந்து நிறைய போய் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்க இது வந்து நீண்ட நாள் சேமிப்பு திறன் இருக்கனால நியரஸ்ட் கண்ட்ரி. இது மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மலேசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வந்து இது வந்து இந்த பங்கனப்பள்ளி வந்து ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னா இது வந்து நீண்ட நாள் நம்ம வந்து சேமிப்பு திறன் இருப்பதனால இந்த பங்கனப்பள்ளிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதிக்கு. இப்ப அல்போன்சா பார்த்தோம், பங்கனப்பள்ளியும் பார்த்தோம், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பங்கனப்பள்ளிக்கு அடுத்து தோட்டாபுரி. தோட்டாபுரியும் ஒரு முக்கியமான ரகம். இந்த தோட்டாபுரி என்ன ஏன் முக்கியமான ரகம்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் கண்ட்ரி, எந்தெந்த கண்ட்ரிக்கு யூரோப் கண்ட்ரிக்கு அதிகமா போகுது, அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் போகுது, மலேசியாவுக்கும் போகுது இந்த தோட்டாபுரி. தோட்டாபுரி பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ், ஜூஸ் ஃபேக்டரிக்கு வந்து அதிகமா வந்து இது யூஸ் பண்ணனால அங்க இருக்கிற ஜூஸ் ஃபேக்டரிக்கு

ஸ்டேட்ஸ் வந்து வாங்குறாங்க இந்த தோட்டாபுரி. அந்த பங்களாப்பள்ளி பங்களாப்பள்ளியும் வாங்குற முறையே இந்த தோட்டாபுரிக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. அது வந்து அதிக பல்ப் கிடைக்கிறதுனால தொழிற்சாலைக்கு ஏற்றது. அங்க இருக்கிற டிரேடர்ஸ் வந்து அதே மாதிரி ஜூஸ் ஃபேக்டரிக்கு வந்து என்னென்ன பண்றாங்களோ அவங்களும் வந்து இந்த தோட்டாபுரி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவும் முக்கியமான நாடுகள் என்னன்னா அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிக்கு போற மாதிரியும் மலேசியாவுக்கு போற மாதிரியும் அதே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போற இதனால இந்த தோட்டாபுரிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரகம் பார்க்கும்போது கேசர்ன்னு சொல்லுவோம். கேசர்னா இது வந்து ஒரு லோக்கல் வெரைட்டி. இது வந்து இந்த பங்கனப்பள்ளி மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த கேசர் வந்து லோக்கலா வந்து நம்ம யூஸ் பண்ற வேர்டிங் வந்து தான் கேசர் கேசர்னு சொல்றாங்க. இதுவும் பங்கனப்பள்ளி தோட்டம் மாதிரியே தான் இருக்கும். பட் இதோடைய சிறப்பு தன்மை என்னன்னா இது வந்து குங்கும பூ மாதிரி இருக்கும். இந்த பழம் வந்து குங்கும பூ நிற சதை இருக்கனால இதுக்கு வந்து கேசர்னு சொல்றாங்க. இது அதிக இனிப்பு தன்மை. இதே மாதிரி ஜூஸ் மற்றும் பல்ப் தயாரிக்க ஏற்றது. அதனால வந்து இந்த மாம்பழமும் வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் யூகே அதே கனடா. இப்ப வந்து அல்போன்சோ வந்து எப்படி ஜப்பானுக்கு அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறாங்களோ அதே மாதிரி கேசர் வந்து அனதர் கண்ட்ரி ஒன்னு வந்து கனடா வந்துருச்சு. இப்ப கனடாவிலும் இந்த ரகத்தை வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்கன்னு நான் இப்ப சொன்னேன், அதிக இனிப்பு தன்மை இருக்கு, இது குங்குமப்பூ கலர் இருக்கனால சதைப்பற்று இருக்கனால இது ஜூஸ் ஃபேக்டரிக்கும் அதே மாதிரி பல்ப் தயாரிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கனால இந்த ரகமும் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றதாக இருக்கனால மக்கள் வந்து இந்த அல்பன்சோக்கு அடுத்தது பங்கனப்பள்ளிக்கு அடுத்தது தோட்டாபுரிக்கு அடுத்தது இந்த ரகத்தையே வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இதுவும் நமக்கு வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகமா இருக்கு. அடுத்தது இமாம் பசத்து. இப்ப பார்த்தது வந்து நாலஞ்சு வெரைட்டிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு. ஈவன் வந்து இமாம் பசத்து கூட நல்ல வந்து தென்னிந்தியாவில் மிக பிரபலமான உயர்தர மாம்பழ ரகமாகும். இமாம் பசத்து வந்து நம்ம சவுத் இந்தியாவில வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல வெல்லோன் பழம் இமாம் பசந்த். அல்பாசோக்கு அடுத்தது இமாம் பசந்தும் நல்ல ஒரு வெல்லோன். இது எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து ஏற்றதுன்னா சிங்கப்பூர் மலேசியா அதே மாதிரி சவுதி அரேபியா கண்ட்ரிக்கும் இது வந்து நல்ல உகந்த ரகங்கள் ஆகும். இதோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா மிகுந்த நல்ல மனம் நல்ல சுவை இணைப்பு இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து அட்ராக்டிவா இருக்கும். இமாம் பசத்து இமாம் பசு வந்து சந்தைக்கு வந்து இது ஒரு ஒன்னு நல்ல ஈவன் லோக்கல் மார்க்கெட் இருந்தாலும் சரி இல்ல வாங்கி டொமஸ்டிக் லெவல்ல எங்கேயாவது குட்டி குட்டி கடையில வாங்கி வச்சாலும் அந்த இமாம் பசத்து வந்து கண்டிப்பா சேல் ஆயிரும். அது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு இது வந்து நிறைய கன்சூமர் விருப்பப்படுறதுனால சிங்கப்பூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா இமாம் பசத்துக்கும் போகலாம். சோ முத வந்து அல்பன்சா பார்த்தோம், பங்கனப்பள்ளி பார்த்தோம், தோட்டாபுரி பார்த்தோம், அப்புறம் கேசர் பார்த்தோம். அடுத்தது அஞ்சாவது வந்து இமாம் பசந்த். இமாம் பசந்த் ஆல்சோ இது நல்ல மனமும் இருக்கு, உயர்ந்த உயர்ந்தனா நல்ல இனிப்பு கொண்டவை. அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல வந்து அந்த கலரு சைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுவும் நல்ல உகந்த சந்தைக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். அடுத்தது நம்ம இமாம் பசந்த் பார்த்த பிறகு மல்கோவா. மல்கோவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டுல சரி இந்தியா லெவல்ல இந்த மல்கோவா மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா இதோட சிறப்பு என்னன்னா பெரிய மல்கோவா வந்து பழம் வந்து பெரிய சைஸா இருக்கும். இதுவும் நல்ல வாசனையா இருக்கும், சுவையா இருக்கும். இது எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா. இந்த மல்கோவா வந்து நம்ம வந்து சப்போஸ் யுஏஎம் ஜப்பானுக்கெல்லாம் அனுப்பி கஷ்டப்படுறதோட எங்க நியரஸ்ட் இருக்கோ இந்த லங்கைக்கு வந்து இது வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியான மேங்கோ மல்கோவா. நியர்பை சிங்கப்பூர் ஸ்ரீலங்காலாம் இந்த நாடுகளுக்கு வந்து இது அதிகமா விரும்பி வாங்குறதுனால கன்சூமர் கிட்ட நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமா இருக்கனால இப்ப நியரஸ்ட் நம்ம கண்ட்ரி பாத்தீங்கன்னா பக்கம் நியர் ஸ்ரீலங்கா இருக்கனால இது ஸ்ரீலங்காவுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நியரஸ்ட் கண்ட்ரி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்த ரெண்டு நாட்டுக்கே வந்து இந்த மல்கோபா வந்து நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா ஏற்றுமதிக்கு வந்து ஒரு தகுந்த மாம்பழம் ரகமா இருக்கு. அதனால சொன்னேன் இது வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ரொம்ப நல்ல அட்ராக்டிவா இருக்கும். கலர் பார்க்கும் போது அந்த மாம்பழம் பார்க்கும்போது மல்கோபா நல்ல உருண்ட பெரிய சைஸ் இருக்கனால கன்சூமர் கிட்டே இது வாங்கணும் போல ஒரு தூண்டும். அதனால வந்து இதுக்கு வந்து மக்கள்கிட்டே நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால வந்து இந்த மல்கோவாவும் நல்ல ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு ரகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம வந்து அல்போசா இமா பசந்து தோட்டாபுரி பங்கனப்பள்ளி தான் நினைச்சிடும். ஆனா நீளமும் ஒரு ரகம் இருக்கு, எல்லாமே நீளமும் கண்டிப்பா இது ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு நல்ல ரகமா இருக்கு. நிறைய பேர் வந்து நீளம் வந்து லோக்கல் டொமஸ்டிக்லயே நம்ம வந்து லேட்டர் சீசனுக்கு பிறகு வரதுனால நீளம் தான் கடைசியா வர்றது. அதனால வந்து இங்க எங்கேயும் வெளியில போக முடியாது, எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நிறைய விவசாயிகள் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் குறைந்த விலையில கொடுத்துறாங்க. அது வந்து இல்ல இந்த நீளமும் வந்து ஒன் ஆஃப் த வந்து குட் ரகம்னா ஒரு ஏற்றமதிக்கு ஏற்ற ஒரு ரகம். இதுல

எந்தெந்த நாட்டுக்கு போகுதுன்னா ஐரோப்பாவுக்கும் போகுது, மத்திய கிழக்கு நாடுக்கும் போகுது. இது என்ன ஏன் வருதுன்னா, அந்த நீலம் வந்து தாமதமா காலத்து இந்த லேட் சீசன் இருக்கனால இது வாங்கி வச்சோம்னா ஜூஸ் ஃபேக்டரியோ இல்ல பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இது வந்து நீண்ட நாள் சேமிப்பு வைக்கலாம். இந்த நீண்ட நாள் சேமிப்பு வைக்கிறதுனால தான் நீலமும் வந்து ஒரு நல்ல ரகமா இருக்கு ஏற்றுமதிக்கும். இது நீண்ட தூர போக்குவரத்துக்கு ஏற்றது. இப்ப எங்காவது லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து யூரோப்பிய கண்ட்ரிக்கோ இல்ல சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கும் இந்த நீலம் வந்து என்ன லேட் சீசன் இருக்கனால, யாராவது வந்து பின்னாடி வந்து சப்போஸ் இருக்கிற அந்த அல்போன்சன் சேரை கிடைக்கல, மல்கோபா கிடைக்கல, பங்கனப்பள்ளி கிடைக்கல, இமாம் பசத் கிடைக்கலன்னா இந்த நீலமும் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரகம் எங்கேயாவது வந்து ஏற்றுமதிக்கு வந்து ஏன்னா பிகாஸ் வந்து இந்த தாமத காலத்துக்கு பிறகு லேட் சீசன் பிறகு வந்தனால அப்போ வந்து மக்கள் வந்து ஏதாவது கன்சியூமர் கிட்டே போய் ரீச் ஆகும் போதும் இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால இந்த நீலமும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு நல்ல சரியான ஒரு தொழில்நுட்பத்தை கடைபிடித்து நீளமும் வந்து நம்ம ஏற்றுமதிக்கு இருக்கலாம். ஏன்னா இது நீண்ட தூர போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கனால நீளமும் வந்து ஒரு நல்ல ஒரு ரகமா இருக்கு. தாச்சேரி இப்ப வந்து நீளமும் பார்த்துட்டோம், இந்த தாச்சேரின்னு பாக்குற போது இதுவும் நல்ல நிறைய லோக்கல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து இந்த மா வந்து விளைஞ்சிட்டு இருக்காங்க. இதோட சிறப்புத்தன்மை என்னன்னா இனிப்பு இருக்கும், அதிகம் நாறு அதிக சுவை இருக்கு, அது மாதிரி ஜூசியாவும் இருக்கு, நார் அதுல இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா இதோட சிறப்புத்தன்மை இருக்கனால இதுக்கும் ஒரு சிறந்த ஏற்றுமதிக்கான ரகங்க. வட இந்தியாவில் வந்து இது வந்து பிரபலமான ரகம் இந்த வந்து தாச்சேரின்னு சொல்லுவோம். அது பேரே அதுதான் தாச்சேரின்னா. அதோடைய பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி நல்லா இருக்கும், கை சைஸ் பாத்தீங்கன்னா கை எப்படி குறுகி இருக்குமோ அந்த அந்த அழகான அந்த ஷேப்ல இருக்கும். அது இது வந்து நம்ம வட இந்தியாவில இதுவும் நல்ல பிரபலமானதான். இமாம் பசத்துக்கு அடுத்தது இதுவும் நல்ல வட இந்தியாவில இருந்து நல்ல பிரபலமான ஒரு ரகம். பட் இது எங்கெங்க போகுதுன்னா கல்ஃப் எக்ஸ்கியூமே நீ பாத்தீங்கன்னா யூகேலே போகுது, மத்த கண்ட்ரியும் இது வந்து டிமாண்ட் இருக்கிற மாதிரி கல்ஃப் நாடுகளில் வந்து இது அதிகமா போறதுனால இதுவும் ஒரு ஏற்றுமதிக்கு ஏற்ற ஒரு ரகமா இருக்கு. சோ இந்த தாச்சேரியுடைய ரகமும் வந்து விவசாயிகளும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கும் ஒரு சிறப்புத்தன்மை வந்து ஓகே இது வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகம் இருக்கனால இதுவும் வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பா ஏற்றுமதிக்கு தகுந்த அப்படி பயிரை வந்து அனுப்பலாம், இந்த ரகத்தை அனுப்பலாம். இப்ப நம்ம வந்து இப்படி ஒரு ஏழு ரகங்கள் பார்த்தோம், அல்பசோனிருந்து அடுத்தது தாச்சேரியில வரைக்கும் நம்ம பார்த்தோம். பட் இந்த ரகங்களுக்கு எல்லாமே முக்கியம் பார்த்தேன், யூகேக்கு அனுப்புங்க, ஐரோப்பாக்கு அனுப்புங்க, சவுதி அரேபியாக்கு அனுப்புங்க, மத்திய கிழக்கு ஆசியாவுக்கு அனுப்புங்க, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புங்க நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது. பட் என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மிக முக்கியமான வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வந்து மாம்பழம் ஏற்றத்துக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செய்ய அரசினுடைய அனுமதி எண் கண்டிப்பா வேணும். அடுத்தது அப்பிட்டாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். இப்ப நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து ஒரு சில வந்து முக்கியமான டாக்குமெண்ட் வச்சிருவாங்க. பட் அதுக்கு வந்து என்னன்னா இந்த ஏற்றுமதிக்கு என்னென்ன ஆவணங்கள் ஒண்ணு கூட மிஸ்ஸிங் ஆச்சுன்னா கண்டிப்பா அது வந்து போய் ரீச் ஆகாது, எடுத்துக்கவும் மாட்டாங்க. நாம வந்து வச்சிருப்போம், நம்ம எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அது மூவிங் பண்ணிடலாம், இந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பண்ணிருப்போம். பட் ஒரு சில டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆனா கூட கண்டிப்பா அந்த ஏற்றுமதிக்கு உண்டான அந்த வாய்ப்பை வந்து இழந்துடும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதி எக்ஸாம்பிள், முத ஏற்றுமதிக்கு செய்ய அரசினுடைய அனுமதி வேணும், அப்புறம் வேளாண் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதி பதிவு தட் இஸ் அப்பிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். அடுத்தது வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட், தாவர அது வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட்னா தாவர சுகாதார சான்றிதழ் ஒன்று சொல்லுவோம், அதான் பைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். அப்புறம் FSSI லைசன்ஸ் உணவு பாதுகாப்பு அனுமதியும் இருக்கணும். அதே மாதிரி GST உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வரி பதிவு, இன்வாய்ஸ் விலை பட்டியல், அப்புறம் பேக்கிங் லிஸ்ட் வைக்கணும். அடுத்தது வந்து பில்லிங் ஆப் லோடிங் ஆர் எது ஏதாவது ஹேர்வே பில் இருக்கா கப்பல் அதை விமான போக்குவரத்துக்கு ஆவணத்தை வைக்கிறதும் அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் இந்த பொருள் எங்கிருந்து வருது என்பது சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் தாட்டி பொருள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட என்பது உறுதி செய்ய சான்று இருக்கணும். அடுத்து இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பாக போக்குவரத்து காப்பீடுன்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். அடுத்து எக்ஸ்போர்ட்டோடைய கான்வெர்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாவது வாங்குபவர் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கிடையான ஒப்பந்தம் ஏதாவது இருக்கா அது அந்த கான்ட்ராக்டுடைய அட்ரஸ் வைக்கணும். அடுத்தது ஃபைனலா தரச்சான்றதல் அல்லது குவாலிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே இருக்கணும் கண்டிப்பா. இந்த மாம்பழ ஏற்றுமதிக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்வாய்ஸ் வச்சிருவாங்க, பேக்கிங் லிஸ்ட் வச்சிருவாங்க, அந்த பில்லிங் லோடிங் இருக்கும், சர்டிபிகேட் ஆஃப் ஆர்ஜின் வந்து ஒரு சில சமயத்தில் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பட் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே எல்லா விவசாயிகளுக்கு தெரிஞ்சாலும் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருவாங்க. அதே மாதிரி

யார்கிட்ட போகுது, யார் வாங்குறாங்கன்றது. பட் குவாலிட்டி சர்டிபிகேட்டும் வச்சிருவாங்க, தரச்சான்றல் வைப்பாங்க. பட் என்னன்னா ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து அந்த பைட்டோசானிட்டரி சர்டிபிகேட் வைக்காம போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய கம்ப்ளீட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ வந்து ஒரு சிலை பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 சொன்ன மாதிரி இந்த 12 ஆவணங்கள் வந்து கண்டிப்பா நாம வந்து இந்த ஏற்றுமதிக்கு ஏற்றும்போது எந்த ரகங்கள் இருந்தாலும் சரி இந்த இந்த ஆவணங்கள் இல்லாம இருந்தா கண்டிப்பா மிஸ்ஸிங் வந்து என்னன்னா ஏற்றுமதிக்கு செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு சில நாடுகள் வந்து கூடுதல் தேவைன்னு வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து காமனான டாக்குமெண்ட். இப்ப வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்குனா ரேடியேஷன் சர்டிபிகேட் வேணும். நம்ம வந்து பைட்டோசானிட்டரி சர்டிபிகேட் இருக்க மாதிரி ஒரு சில கண்ட்ரி வந்து இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னு சொல்லுவோம். அந்த யூஎஸ்ஏல வந்து ரேடியேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். யூஎஸ்டிஏ வந்து விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்கணும். இந்த இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஜப்பான் பாத்தீங்கன்னா வேப்பர் ட்ரீட்மெண்ட் சர்டிபிகேட் வைக்கணும். ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து ரேடியேஷன் சர்டிபிகேட் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜப்பான் நாடு பாத்தீங்கன்னா வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கான்னு பாப்பாங்க. அடுத்து வந்து இன்னும் அடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தர பரிசோதனை எந்த கண்ட்ரிக்கு இருக்குன்னா யூரோப் கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சாகும். இந்த ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் அந்த ட்ரேசபிலிட்டி டீடைல்ஸ் இல்லாம இந்த யூரோப் கண்ட்ரிக்கு நிச்சயம் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. நான் சொல்ல வந்த சில கூடுதலான நாடுகளுக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஜப்பான் நாட்டுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் வந்து முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரிக்குன்னா ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் இல்லாம அவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது மாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பு. ஏன்னா பீப்புள் அங்க வந்து பார்க்கும் போது டைரக்ட் கன்சூமிங்கும் அந்த டைரக்டா கன்சூமிங் பண்ணும் போது ஏன்னா பழம் வந்து மார்க்கெட்டிங் வந்து வாங்கிட்டு போய் அது ஃபீஸிலோ இல்ல அடுத்த நாள வந்து யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் போது அது வந்து ரெசிடியூஸ் ஃப்ரீ சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அந்த பழம் வந்து அங்க இருக்கிற அந்த கண்ட்ரியே இறக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது பிறகு ட்ரேசபிலிட்டி அது எங்கிருந்து வருது, யார் செஞ்சாங்க, அப் டு டேட், அது வந்து சீட்ஸ் அந்த மரத்தோட எத்தனை நாள் இருந்தோ, அது என்னென்ன வந்து நம்ம தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம், என்ன மருந்து அடிச்சோம், என்ன மாதிரியான பேக்கிங் எல்லாம் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணமோ அந்த ட்ரேசபிலிட்டி ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ இந்த ஒரு சில கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வச்சா மட்டும்தான் நம்மளால ஏற்றுமதிக்கு வந்து ஆவணப்படுத்துவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஆவணப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மிக முக்கியமா இந்த 4-5 ரகங்கள் மட்டும் நம்ம இமாம் பசந்த், அல்போன்சோ இல்ல மல்கோவா மட்டும் இது இல்ல, தோதாப்பள்ளி இருக்கு, பங்கனப்பள்ளி இருக்கு, தேசரி இருக்கு, அது நீளமும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரகமா இருக்கு ஏற்றுமதிக்கு ஏற்ற. சோ மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏற்றுமதிக்கேனா எந்த ஒரு மா ரகங்களை கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் இருக்குன்னு பரிசோதனை பண்ணி அதை பிறகு இந்த ஏற்றுமதிக்கு உண்டான இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோ இல்ல தோட்டக்கலை துறையோ இல்ல இந்த மாதிரி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையுள்ள வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா கூட இங்க இருக்கிற விஞ்ஞானிகள் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளுடைய அறிவுரைப்படியோ ஆலோசனைப்படியோ ஏற்றுமதிக்கு உண்டான என்ன ரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயிங்க வந்து இந்த ஏற்றுமதிக்கு என்னான ரகங்களை வந்து கண்டிப்பா அந்த மா வந்து விலையில்லாத போது முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அப்படி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த ரகங்கள் வந்து எங்க லோக்கலா கொடுக்கலாம், இந்த ரகங்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதிக்கு ஏற்கலாம் அப்படின்னு நம்ம விவசாயிங்க வந்து ஒரு சின்ன ஒரு திட்டம் ஒரு பிளான் வச்சுக்கணும். அந்த பிளான் வச்சு பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து மா வந்து குறைஞ்ச விலைக்கு இல்லாம நம்ம அது வந்து அதிகமான நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு குட் மார்க்கெட்டிங் பிரைஸோட நம்ம வந்து ஏற்றுமதிக்கு நம்ம அனுப்பலாம். அதனால விவசாயிகளுடைய அறிவுரை என்னன்னா மேலும் ஏதாவது ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இது எங்க போய் கேட்கலாம், இந்த ஏற்றுமதிக்கு வந்து எந்த மாதிரியான ஆலோசனைகள் எங்க கிடைக்கணும் கேட்டீங்கன்னா இங்க தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூருக்கும் வரலாம், இல்ல தோட்டக்கலை துறைக்கும் போகலாம், இல்லன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கிருஷ்ணகிரியும் அவங்களையும் அப்பீட்டாவுடைய ஆபீஸும் இங்க கிருஷ்ணகிரியில இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஆபீஸரை வந்து தொடர்பு கொண்டு சோ இந்த மா விவசாயிகள் வந்து தயவு செய்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளான் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கு ஓரளவுக்கு நான் இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு உண்டான என்ன ஆவணங்களும் வேணும்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன ஆவணங்கள் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு இப்பிருந்தே வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்துமாறு இந்த விவசாயிகளுடைய வேண்டுகிறேன். நன்றி. ஆபீஸரை வந்து தொடர்பு கொண்டு சோ இந்த மா விவசாயிகள் வந்து தயவு செய்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளான் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கு ஓரளவுக்கு நான் இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.

இதுக்கு உண்டான என்ன ஆவணங்களும் வேணும்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன ஆவணங்கள் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு இப்பிருந்தே வந்து இந்த ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்தி மாறு இந்த விவசாயிகளிடையே வேண்டுகிறேன். நன்றி.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள்.
1: வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தலைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து பசுந்தலை உரம் பெறலாம். சுமார் ஒரு ஹெக்டரில் வேலியாக அமைத்தால் இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 25 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமின்றி பயிர் வளரும்

0: காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தலைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தலைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் வரை இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தியை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கு மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரங்களில் இவைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படுகின்றன. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்யும் இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறும் தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த
1: இன்னைக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 8:01. நேயர்கள் இணைந்திருப்பது இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் பெற உள்ளது. கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் ஹமத்தின் கலிஃபா அல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் பெறவுள்ளது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்திலிருந்து.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ് സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നേടിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട് കൗൺസിലിംഗ് കോൾ 2633
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து சோல பசிங்கிலியே என தொடங்கும் பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் 8:15. இளம் தென்றல் நிகழ்ச்சி இன்று திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மோனிஷா என் மோனலிசா என்ற திரைப்படத்திலிருந்து காதல் தேடி என தொடங்கும் பாடல்.

மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலுடன் திரைப்படத்திலிருந்து இதுவரை என தொடங்கும் பாடல்.

0: ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: இன்றைய எபிசோட்ல பெண்கள் கன்சீவா இருக்கும் பொழுது காய்ச்சல் வரலாமா? நான் வரவே கூடாதுதான், ஆனா வருதுன்னா மிக முக்கியமா எந்த வாரங்களுக்குள்ளார வரதை வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படின்னா, 6-8 வாரத்துல காய்ச்சல் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா பின்னாடி மாறலாம். அது எப்படின்னா 6-8 வாரத்துக்குள்ளாரதான் நம்மளுக்கு ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்கனோஜெனசிஸ்னா ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகக்கூடிய செல்கள் உருவாகும் டைம், அந்த பீரியட் தான். இந்த செல் வந்து ஈரலா மாறணும், இந்த செல் வந்து பிரெயினா மாறணும், இந்த செல் வந்து கிட்னியா மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு செல்லுக்கும் உருவாக்கம் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து 6-8 வாரம். இந்த டைம்ல காய்ச்சலை தயவு செய்து வராத அளவுக்கு நம்ம பாதுகாப்பா பெண்கள் இருந்துதான் ஆகணும். இப்போ அது அதையும் மீறி வருதுன்னா நம்ம கண்டிப்பா போய் வைத்தியம் பண்ணிக்கணும், மருத்துவரை பார்த்து தகுந்த ஆலோசனை எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா பண்ணிக்கணும். சரி, இப்போ 6-8 வாரம் வந்தா மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல மற்ற நாள்ல வந்தா பிரச்சனை இல்லையான்னா, காய்ச்சல்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன். அப்ப இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலதான் காய்ச்சல் வருது. அந்த இன்ஃபெக்ஷன் என்னப்பட்ட இன்ஃபெக்ஷன், எதனால அது வந்தது, அது எந்த அளவுக்கு பேபியை பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் பத்தி தெரிஞ்ச டாக்டர் கிட்ட, உங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா சில டைம் வந்து வயிற்றுக்குள்ளார பேபி சுத்தியில் இருக்க நீர் குறைந்து போதல், இல்ல குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி பேபி வயிற்றுக்குள்ளாரே இறந்து போகக்கூடிய தன்மை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரலாம். சில டைம் பேபி டெலிவரி ஆன பிறகு தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்கிரீன் பண்ணி பார்த்தோம்னா, அம்மாவுக்கு கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அந்த காய்ச்சல் பேபி அஃபெக்ட் பண்ணது அப்புறம்தான் தெரியும். சில காய்ச்சல்களை நம்ம கன்சீவா இருக்கும் டைம்ல சிம்பிளா வந்து போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம், பட் அது பேபிய சில டைம் பாதிக்கும். அதனால கர்ப்பிணி பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமா வெளியில போறது தவிர்க்கணும். கண்டிப்பா எப்பொழுதும் பாதுகாப்பான குடிநீரை தான் குடிக்கணும். எங்க போனாலும் மாஸ்க் கண்டிப்பா அணிஞ்சுக்கணும். அது இல்லாம கூட யாராவது வீட்டுல யாராவது காய்ச்சலோட சளியோட இருக்கிறாங்கன்னா அவங்களை தவிர்த்து இருக்கணும். இதுல ரெண்ட பிரச்சனை என்னன்னா, குழந்தைக்கு வந்துருச்சு, முதல் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் அதுக்கிட்ட இருந்த பிறகு எனக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியாதுதான். பட் இருந்தாலும் பாதுகாப்பா நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு கிளன்லினஸ் பர்சனல் ஹைஜீன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு காய்ச்சல் வராம பாத்துக்கோங்க.
1: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி,
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்க்கு தாளாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஆராரிராரோ என தொடங்கும் பாடலை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: எட்டு மணி 40 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: எட்டு மணி 47 அணிந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து SPB பாலசுப்ரமணியம் குரலில்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்திருக்க நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து வெள்ளமனம் உள்ளமச்சான் என தொடங்கும் பாடல்.

0: Industry Minister Piyush Goyal dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lord's. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க.

0: நேரம் 9:15.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியா அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
2: வணக்கம்.
1: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க?
2: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இதில் தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
1: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக அந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆயிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, தீக்காயினால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்கு யோசிக்கணும், என்ன யோசிப்பாங்கன்னா அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
2: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தை வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணுன்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக் பண்ணணும். ஆனால் இது மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்பவே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ளே அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம், அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்கில் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும், இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள், அதற்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும் இல்லாமல், அடல்சன் ஸ்டேஜும் இல்லாமல், குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குலாம் பண்ண முடியுமா?
2: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோகால் உண்டு, இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோகால் உண்டு. இன்னொன்று நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். ஸோ அந்த

0: கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இதுல ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலையோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடிய இருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய,
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம். எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம். வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸாக உள்ள இடத்துல லைபோசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன, வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்ல, இப்ப இந்த லைபோசெக்ஷன் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
0: பொதுவா லைபோசெக்ஷன் வந்து எந்த இடத்துலயும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனா அதுக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து அப்படியேதான் இருக்கும், ஸ்கின்ன வந்து உறிஞ்ச முடியாது, அப்ப ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கும். இங்கே கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது, அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அது கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னன்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டம்மி டக் போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வர்றாங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே டயர் 1, டயர் 2, டயர் 3, ஈவன் டாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவங்க நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், 3 நாள் தான் லீவ் டாக்டர், இந்த 3 நாளைக்குள்ள நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான், அது தாராளமாக பண்ணிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 நாட்களுக்குள்ள வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்?
0: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படி

0: பொறுத்துதான். இப்போ வந்து ஒரு விரலை வந்து துண்டா வெட்டி எடுத்துட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்க செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்குது. சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும். சர்ஜரி 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசக்ஷன் ஒரு சின்ன போர்ஷன்ல பண்றீங்க. இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்ல அதுவும் லைபோசக்ஷன் தான். அதை நாங்கள் பண்றது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸோட அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து.
1: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னு, தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சுழல் வரும், வண்டி தரைச்சு கீழே போய் விழுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் என்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும், ஒன்று. ரெண்டாவதாக அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய, அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டுருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம். உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எல்லா தனியார் மருத்துவமனையிலுமே எமர்ஜென்சி ரூம், இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம் கூட, கிட்ட ரோட்டில் எல்லோரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்ததும், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சணும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். ஐவி லைன் என்ன சொல்கிறேன், செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை என்ன. போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னா ஆர்த்தோ டாக்டர்ஸ் வருவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்குதா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும், அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5-6 hoursலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1-2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்
2: மெடிக்கல் லேபரேட்டரி.

0: technology, fire technology and safety, chemical engineering, computer engineering, mechanical engineering, electrical and electronic engineering, electronics and communication engineering, civil engineering போன்ற courses தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Polytechnic College, மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: நேரம் இரவு 9:30. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலையில்.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நீர்களே. கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் மற்றும் தற்போதைய அமீரின் தந்தையுமான ஷேக் ஹகமத்தின் கலீஃபா அல்தானி அவர்கள் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய அளவிலான துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நெஞ்சில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின்

நேரம் இரவு 10:04 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமை தாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து மயக்கமா என தொடங்கும் பாடல் கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் இரவு 10:08, இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் தங்கப்பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்

10:22 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் திரைப்படத்திலிருந்து உள்ளத்தில் என தொடங்கும் பாடல்

10:26 நிமிடத்தில் அணிந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாழும் பழமும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: கடவுள் ஏன் கல்லானா

நேரம் இரவு 10:41. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குளமகள் ராதை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கியுள்ளது.
1: உன்

நேரம் இரவு 10:52. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கியுள்ளது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார் மகளை பார் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திரையிசையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கமலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது.

0: நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இதுவரை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. Commerce and Industry Minister Piyush Goyal today dismissed media reports of a deadlock in India-US trade talks, calling them as completely false, baseless and misleading. In a social media post, Mr. Goyal said, India and the US

2.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளர்ந்துள்ள நிகழ்ச்சி நிரல் காலை 6 மணிக்கு குரலசை மற்றும் நிகழ்ச்சி நிரல் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் 6:45 மாநில செய்திகள் 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி நாளைய மழலையாக எஸ் நிதிக்ஷா 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம் அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் தருமபுரி எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே 7:30 சந்தோஷ சாரல் 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 அன்று 8:05 பொன்னியின் புதுப்புணல் 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது காலை 9:05 வானொலியில் வசந்தம் 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் 10:05 நீங்கள் கேட்டவை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி 11:05 பூவே பெண் பூவே 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 12:10 உங்கள் களம் புதிய தடம் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை கா பிரதீக்ஷா அவர்களுடன் நேர்முகம் 12:40 தமிழ் செய்திகள் 12:50 சூழல் காப்பம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 1:10 நேர் விருப்பம் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் 1:45 மாநில செய்திகள் 1:55 வானிலை அறிக்கை 2 மணிக்கு விவசாய அரங்கம் நாளைய நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் 2:30 பூங்கொத்து 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் 4 மணிக்கு விடை தெருவினாக்கள் 5 மணிக்கு மாலை தென்றல் 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இசை மின்னல் 6:30 மாநில செய்திகள் 6:40 வேலை காத்திருக்கு 6:45 வானிலை அறிக்கை 6:50 அறிவிப்புகள் 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் 7 மணிக்கு திரை இசை 7:10 மாவட்ட செய்தி மலர் 7:15 தமிழ் செய்திகள் 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மட்டம் ஈச்சம்பாடி என் மோகன்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் 8 மணிக்கு இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் 9:30 இடைவிடாத இசை மலை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரவுள்ளது நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பரமுள்ள நிகழ்ச்சி நிரல் ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான் மகாத்மா காந்தியடிகள் ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.